நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை, வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறள் அமுதம்.

வணக்கம் அன்பு உள்ளங்களில், இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய

0: அற வழியில் இல்வாழ்க்கை நடத்தினாலே போதும், புற வழியில் போய் அடையக்கூடிய நன்மை வேறு என்ன இருக்கிறது? குறள் எண் 46 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றில் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்?
0: அற வழியில் இல்வாழ்க்கை நடத்தினாலே போதும், புற வழியில் போய் அடையக்கூடிய நன்மை வேறு என்ன இருக்கிறது? குறள் எண் 46 அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, 8:02, 8:30, 8:55 திரையறிவை, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க, பழைய நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும், காலை 10:02 மனம் விரும்பிய பால்களை கேட்டு சிக்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில், இன்று முற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் கேட்கலாம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே, மூட்டை கட்டிய கனவுகள், இதை பற்றி தான் பேச இருக்கிறீங்க. இன்று பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்து அறியலாம். 1:10 தொடர்ந்து நலம் தர நிகழ்ச்சியில் மலச்சிக்கல் பசியின்மை குணமாக செய்ய வேண்டியவை குறித்து அறியலாம். 1:55 தொடர்ந்து நலம் தர நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். இன்று பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவிந்த் வல்லப் பந்த் பற்றிய தகவல் அறிஞ்சிக்கலாம். 3:02 குக்கு, மாலை 4:02 பொதுகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10, 6:40 பக்தி மாலை, இன்றிரவு 7 மணிக்கு திரைசை, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம், நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். 8:50 காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:15 திரையிசை, இன்று 9:30 இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் காலமேக புலவரின் பல் சுவைப்பாடல்கள் குறித்து அறியலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மகளை இதுவரைக்கும் கேட்டீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani.

இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:11. காதி ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலர்வன வணக்க பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாய் டி.எல். மகாராஜன் பாடிய பாடல்.

0: வருவதை பார் பக்தர் அள்ளி வீசும் வண்ண பொடியில் வானம் நிறம் மாறுதுபார், வானம் நிறம் மாறுதுபார்.
1: ஓம் ஸ்ரீ மங்கள விநாயக மூர்த்திக்கு
0: பாரு பாரு பிள்ளையாறு ஆடி வரும் தேரு எங்க பிள்ளையாறு.

0: ஆனை முகமும் ஐந்து கரமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது. ஆனை முகமும் ஐந்து கரமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது.
1: பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே, பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே. ஓம் ஸ்ரீ வீர விக்னேஸ்வர மகாராஜ் கி.

0: கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி விநாயகா.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 6:20 இணைஞ்சிருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில. உங்களை நீங்களே நம்புவது மிக மிக முக்கியம். அதுவே அனைத்து முயற்சிகளின் அடிப்படை. நம்பிக்கை இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. மன உறுதி வளரும்போது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைந்து போகும், மறைந்து போகும். அப்போது வெற்றி மிக அருகில் நெருங்கும். இன்றைய நாள் உங்களுக்கானது. வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிஷ் பாடிய பாடல்.

நேரம் 6:26 நிமிடம். இது உங்கள் அபிமலா அகாஷ்வணி திருநல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்கள் தூரம் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கல் நிகழ்ச்சி. சவால்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை. அவை வாழ்க்கையை சோதிக்கும், ஆனால் அதே நேரத்தில் அவை படிப்பினையையும் கற்றுத்தரும். பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்வதால் வலிமை கிடைக்கும். அதுவே நிலையான வளர்ச்சிக்கும் நம்மை அழைத்துச் செல்லும். 6:27 நிமிடத்தில் வணக்க புகழ் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜிக்கி பாடியது.

நடத்தும், வாழ்க்கையை மாற்றும், நேர்மறை சிந்தனையை வளர்க்கும். அதுவே சிறந்த உயர்வை தரும். நேரம் 6:31 ஆகாஷ்வாணி திறனில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்க புகழ் நிகழ்ச்சியில் மலரும் நிறைவான மலர் நாகூரியம் ஹனிஃபா பாடிய பாடலாய்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நல்ல எண்ணங்கள் அவசியமானவை, அவை செயல்களை வழிநடத்த

ஆகாஷ்வாணி தமிழ் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களா இதுவரை மலர்ந்தன வணக்கப்போக்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாகும், அதை பயன்படுத்த வேண்டும். சிறிய முயற்சியாவது செய்ய வேண்டும், அதை தொடர்ச்சியாக செய்வது முக்கியமாகும். அதுவே முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாகவும் மாறும். அன்புள்ளங்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாகட்டும். இன்றைய பொழுதுகள் யாவும் உங்களுக்கு இனிமையாகட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகட்டும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாறு மணி 35 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாக

0: இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழ்நாட்டில் தேங்காய் ஒரு முக்கியமான நிரந்தர வருமான பயிராக விளங்குகிறது. இந்த பயிர் நல்ல பராமரிப்பு மற்றும் சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை பெற்றால் மட்டுமே அதிக மகசூலை வழங்கும். பொதுவாக நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதுண்டு. ஆனால் மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் சிறு நுண்ணூட்டச்சத்துக்கள் கூட தாவர வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று போரான் ஆகும். போரான் தாவரங்களில் செல் சுவர் உருவாக்கம், புதிய திசுக்கள் வளர்ச்சி, மலர்ச்சி மற்றும் காய்திறன் போன்ற முக்கிய செயல்பாடுகளில் பங்கு வகிக்கிறது. மண்ணில் போரான் அளவு குறைந்தால் தென்னை மரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறையும். எனவே போரான் குறைபாட்டை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சரியான முறையில் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். தென்னையில் போரான் குறைபாட்டினால் இளம் இலைகள் சுருங்கி மடங்கிய வடிவத்தில் காணப்படும். மலர் தொகுப்புகள் சரியாக உருவாகாது. காய்கள் உருவாகும் போது நெக்ரோசிஸ் போன்ற உலர்ச்சி அறிகுறிகள் தோன்றலாம். சிறிய காய்கள் வளராமல் உதிர்ந்துவிடும். சில நேரங்களில் காய்களின் வடிவம் சீரற்றதாக இருக்கும். இந்த அறிகுறிகள் நீண்ட காலம் தொடர்ந்தால் தேங்காய் மரத்தின் உற்பத்தி திறன் கணிசமாக குறையும். போரான் குறைபாட்டை சரி செய்ய பொதுவாக போராக்ஸ் போன்ற ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சில நேரங்களில் இயற்கை முறைகள் அதிக பயனளிக்கக்கூடும். தமிழகத்தின் பல பகுதிகளில் இயற்கையாக வளரும் ஒரு பொதுவான செடி எருக்கு ஆகும். எருக்கு செடியை பச்சை இலை உரமாக பயன்படுத்துவது போரான் குறைபாட்டை கட்டுப்படுத்த உதவும் ஒரு பயனுள்ள முறையாக கருதப்படுகிறது. எருக்கு இலைகள் மற்றும் தண்டுகள் மண்ணில் புதைக்கப்பட்ட பின் அவை மெதுவாக அழுகி கரிமப் பொருளாக மாறுகின்றன. இந்த செயல்முறையின் போது மண்ணுக்கு தேவையான கரிம கார்பன் கிடைக்கிறது. மண்ணில் இருக்கும் போரான் அளவு மீண்டும் நிரப்பப்படுகிறது. மண்ணின் வளமும் உயிரியல் செயல்பாடுகளும் மேம்படுகின்றன. இதனால் தேங்காய் மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து போரான் குறைபாடு குறைகிறது. ஆரோக்கியமான எருக்கு செடிகளிலிருந்து பச்சை இலைகளை சேகரிக்க வேண்டும். தேங்காய் மரத்தை சுற்றிலும் சுமார் 1 முதல் 2 மீட்டர் தூரத்தில் ஒரு வளையமாக பள்ளம் தோண்ட வேண்டும். அந்த பள்ளத்தில் 5 முதல் 10 கிலோ எருக்கு இலைகளை போட வேண்டும். அதன் மேல் மண்ணை மூடி சிறிது நீர் ஊற்ற வேண்டும். சில வாரங்களில் இலைகள் அழுகி மண்ணில் கரிமப் பொருளாக மாறி ஊட்டச்சத்துக்களை வெளியிடும். சிறு நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் விவசாய உற்பத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக தென்னை மரங்களில் போரான் குறைபாடு ஏற்பட்டால் வளர்ச்சியும் மகசூலும் பாதிக்கப்படும். எனவே விவசாயிகள் இயற்கை வளங்களை பயன்படுத்தி மண்ணின் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேம்படுத்தினால் குறைந்த செலவில் நல்ல மகசூலை பெற முடியும். இது நிலைத்திருக்கும் விவசாயத்திற்கு ஒரு சிறந்த வழிமுறையாகவும் அமையும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக

0: 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
2: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 முதல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 66% முதல் 89% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
3: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசம்

0: மாதத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 1 வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கம்

0: மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டூனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி தொழில் வினி வானொலி நிலையத்தின் பல்மலை 102.6 நேரம் 6:55 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம்.

0: சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு வேளாண் காலநிலை மண்டலத்தில், அதாவது சதன் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனில் அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தின் மண் வகைகளில் பெரும்பாலும் செம்மண் கலந்த மணற்பாமை மண், அதாவது ரெட் சாண்டி சாயில் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆற்றுப்பாசன மண், செம்மண் மற்றும் கரிமண் காணப்படுகின்றன. மாவட்டத்தில் இரண்டு முக்கிய பயிர் பருவங்கள் உள்ளன. கார் சீசன், அதாவது ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை, மற்றும் பிசானம் சீசன், அதாவது நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை ஆகும். விவசாயத்தில் நெல் முக்கிய பயிராக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பருப்பு வகைகள் பயிரிடப்படுகின்றன. தாமிரபரணி ஆறு பாயும் மானூர், பாளையங்கோட்டை, தென்காசி, செங்கோட்டை, அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, சிவகிரி, நாங்குநேரி பகுதிகளில் அதிக அளவில் நெல் பயிரிடப்படுகிறது. இதற்கு பிறகு மக்காச்சோளம், பருப்பு வகைகள், நிலக்கடலை, எள், தேங்காய், வாழை மற்றும் மிளகாய் போன்ற பயிர்களும் இம்மாவட்டத்தில் விளைவிக்கப்படுகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு மண்டல அறை எப்போதும் பசுமை காடுகள், அதாவது சதன் டிராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், தெற்கு உபவெப்ப மண்டல அகல இலை மலைக்காடுகள், அதாவது சதன் சப் டிராபிக்கல் பிராட் லீவ்ட் ஹில் ஃபாரஸ்ட், மற்றும் தெற்கு மலைப்பகுதி ஈரமான சமச்சீர் காடுகள், அதாவது சதன் மவுண்டைன் வெட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆகியவை காணப்படுகின்றன. மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் 87,368 ஹெக்டேர் காடுகள் உள்ளது, அதாவது இது 22.74%. இம்மாவட்டத்தில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அகஸ்தியர் மலை யானைகள் காப்பகம், கங்கை குண்டான் மான் சரணாலயம், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் மற்றும் திருப்புடைமருதூர் பறவைகள் காப்பகம் ஆகியவை முக்கிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக உள்ளன. பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நர்சரிகளாக கங்கை குண்டான், கொக்கிரகுளம், கரந்தானேரி, தட்டப்பாறை, திம்மராஜபுரம், பொன்னாக்குடி ஆகிய பகுதிகளில் வனத்துறை மூலம் நர்சரிகள் வைக்கப்பட்டு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதுவரை நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடும்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் காடு பரப்பளவில் சுமார் 4% வரை உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கியமான ஆறு தாமிரபரணி ஆறு ஆகும். இது தென்னிந்தியாவில் ஆண்டு முழுவதும் ஓடும் ஒரே நிரந்தர ஆறாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பொதிகை மலைகளில் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தின் பாபநாசம் அருகில் தோன்றி மாவட்டத்தில் சுமார் 84 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்கிறது. இதற்கு கூடுதலாக கோதையாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு மற்றும் எலுமிச்சியாறு போன்ற ஆறுகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்கின்றன. மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் மணிமுத்தாறு, வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு, நம்பியாறு, பாபநாசம், சேவலாறு மற்றும் வண்டலோடை நீர்த்தேக்கங்கள் ஆகியவை ஆகும். மேலும் பாசனத்திற்காக சுமார் 1152 குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தின் நில அமைப்பு பெரும்பாலும் மாற்றமடைந்த அடுக்கு கற்கள், அதாவது மெட்டாசெரிமெண்டரி ராக்ஸ் மற்றும் சார்னாகைட் ராக் கொண்டதாகும். நிலத்தடி நீர்மட்டம் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதங்களில் 5 மீட்டருக்கு கீழ் குறைந்து பருவமழைக்கு பிறகு 2 முதல் 4 மீட்டர் வரை உயர்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மருத்துவ நிலையங்களில் இருந்து உருவாகும் உயிர் மருத்துவ கழிவுகள், அதாவது பயோமெடிக்கல் வேஸ்டை சிகிச்சை செய்து அகற்றுவதில் பாப்பாங்குளம் கிராமத்தில் உள்ள ஏசெப்டிக் சிஸ்டம் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் மைக்ரோ சேமிப்பு மையங்கள் மூலம் சேகரிக்கப்படும் கழிவுகள் அனைத்தும் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு அனுப்பப்பட்டு அங்கு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. மாநகராட்சி கழிவுகளின் மேலாண்மைக்காக பயோ மீத்தனேஷன் நிலையமும் செயல்பட்டு வருகிறது.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.

0: விடுதல தூளன ஆகாஷ்வாணி தொடர்ந்து விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் இனிய நண்பர்களுக்கும் பாச தோழிகளுக்கும் எனதருமை சோட்டி செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது
1: ஒரு புன்னகை பூவே.
0: நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

நிகழ்ச்சியின் துவக்கமாய்

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழ் அமுதி நிகழ்ச்சியில சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரான தோப்பில் முகமது மீரான் அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்று அவருடைய நினைவு நாள். தோப்பில் முகமது மீரான் இஸ்லாமிய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய எழுத்தாளர்களில் முதன்மையானவர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர மண் சார்ந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் வாழ்க்கையையும் வட்டார வழக்கையும் தன்னுடைய படைப்புகளில் எழுதினவர் இந்த எழுத்தாளர். குமரி மாவட்டத்தினுடைய கடலோர கிராமமான தேங்காய்பட்டினத்தில் முகமது அப்துல் காதர் ஃபாத்திமா இணையருக்கு செப்டம்பர் மாதம் 26 1944 மகனாக பிறந்தவர் தான் இந்த தோப்பில் முகமது மீரான். தேங்காய்பட்டினம் அம்சி உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வியை முடிச்சு இருக்கிறாரு. நாகர்கோயில் தேதி இந்து கல்லூரியில் பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறாரு. தமிழ தாய்மொழியை கொண்ட முகமது மீரான் கல்வி பயின்றது என்னவோ மலையாள மொழியில தாங்க. நெல்லை மாவட்டத்தில் விளையக்கூடிய வத்தல் மிளகாய் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கி குமரி மாவட்டம், கேரளத்தோட திருவனந்தபுரம் மாவட்டம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மளிகை வணிகர்களுக்கு மொத்தமாக விற்கக்கூடிய வணிகம் செஞ்சுட்டு வந்தார். ஆனால் 2007 பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா வணிகம் செய்கிறதை நிறுத்தின அவருடைய மனம் முழுக்க முழுக்க இலக்கியத்தை, தமிழை நாட ஆரம்பித்தது. அவர் ஒரு கடலோர கிராமத்தின் கதை, துறைமுகம், கூனன் தோப்பு, சாய்வு நாற்காலி, அஞ்சு வண்ணம் தெரு அப்படின்னு 5 நாவல்களை எழுதியிருக்கிறாரு. அன்புக்கு முதுமையில்லை, தங்கராசு, அனந்த சயனம் காலனி, ஒரு குட்டித்தீவின் வரைபடம், தோப்பில் முகமது மீரான் கதைகள், ஒரு மாமரமும் கொஞ்சம் பறவைகளும், இதெல்லாம் அவர் வெளியிட்ட சிறுகதை தொகுப்பு. இது மட்டும் இல்லாமல் மலையாளத்திலிருந்து 5 படைப்புகளில் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவருடைய சாய்வு நாற்காலி நாவலுக்கு 1977 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்குது. தன்னுடைய ஊரான தேங்காய்பட்டினத்தினுடைய பின்புலத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் சார்ந்த வாழ்க்கை முறையை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்த எழுத்தாளர் தான் தோப்பில் முகமது மீரான். தன்னுடைய அப்பா முகமது அப்துல் காதர் கடலோர கிராமங்களை பத்தி சொன்ன கதைகளை ஒரு கடலோர கிராமத்தின் கதை அப்படின்னே அவர் எழுதியிருக்கிறாரு. மலையாள எழுத்தாளரான பஷீரோட எழுத்துக்கள் தன்னை ரொம்பவே பாதிச்சதா சொல்லியிருக்கிறாரு மீரான். ஒரு கடலோர கிராமத்தின் கதை இலக்கிய உலகில் கவனத்தை மிக அதிக அளவில் பெற்றதாக இருக்குது. எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அதை தமிழோட ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறாரு. குமரி மாவட்டத்தில் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை பிணைச்சு கடலை நம்பி வாழ்ந்த இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சித்தரித்த நாவல் தான் துறைமுகம். ஒரு காலத்தில் கேரள மன்னர் 5 முஸ்லீம் நெசவாளர்களை ஒரு கிராமத்தில் குடி வைக்கிறாரு. அவங்களால் உருவாகிய அஞ்சு வனம் தெருவில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை, அதோட வரலாற்றோட, தொன்மத்தோட, அழியா நினைவுகளோட தரக்கூடிய ஒரு நாவல் தான் அஞ்சு வண்ணம் தெரு அப்படிங்கிற நாவல். முகமது மீரான் 1970 திருவனந்தபுரம் மாவட்டம்

மாவட்டத்தில் கடலோர பகுதியான பூவாற்றில் மீனவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடந்த மோதல் அடிப்படையாக கொண்ட கூணன்தோப்பு அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்கிறாரு. மீரானுடைய சிறுகதலுடைய பேசுபொருள் அப்படின்னு சொன்னால் மனித சமூகம் முழுமைக்குமானதாக இருக்குது. பழமை, பாரம்பரியம், மரபு இதையெல்லாம் செஞ்சு மாறி வரக்கூடிய நவீன உலகத்தினுடைய அகப்புற முரண்களை அவருடைய சிறுகதைகள் பேசுபொருளாக பேசுது. முகமது மீரான் மலையாளத்திலிருந்து சில முக்கியமான ஆக்கங்களில் தமிழை மொழிபெயர்க்கம் செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா. வைக்கம் முகமது பஷீரோட வாழ்க்கை வரலாறு அதில் ஒன்று. ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்கிறாரு. சாகித்ய அகாடமி விருது சாய்வு நாற்காலிக்காக 1997 தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது, இலக்கிய சிந்தனை விருது, லில்லி தேவசிகாமணி விருது, தமிழக அரசு விருது, அமுதநடிகள்

பேராய விருது அப்படின்னு நிறைய விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய தோப்பில் முகமது மீரான் இஸ்லாமிய வாழ்க்கையை விரிவாக அறிமுகம் செஞ்சவர் அப்படின்னே சொல்லலாம். எழுத்தாளர்கள் சல்மா, கீரனூர், ஜாகிர் ராஜா இவங்களுக்கெல்லாம் இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு மனுஷ்யபுத்திரனே சொல்லுறாரு. ஆனாலும் தோப்பில் முகமது மீரான் முன் வச்சது வெறும் இஸ்லாமிய சமயம் சார்ந்த வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த நிலப்பரப்பு குறித்தும் அவருடைய கவனம் இருந்துச்சு. அந்த மண் சார்ந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை ரொம்ப நுணுக்கமாக அவர் எழுதினார். தமிழோட மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை தோப்பில் முகமது மீரான் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக மே மாதம் 10ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு அன்று அவர் காலமானார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரான தோப்பில் முகமது மீரான் அவருடைய நினைவு நாள் என்று தமிழக முதல் நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணி தனவெளி. கேட்டீங்க தமிழ் அமுதி நிகழ்ச்சி. இனி ஒரு பாடல் சுபவன ஒரு பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. விவேக் வரிகளை அனிருத் ரவிச்சந்தர் இசையில ரவி பாடியிருக்கக்கூடிய பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: ஜோனிட்டா காந்தி வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7:25 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த

அளவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசிமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன.

கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுக்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் சிநேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
1: இதே நிரப்பம் ஆகாஷ்வாணி தொடர் விரிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 7:26 தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இப்போ சொல்லணும் ஒரு பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில, ரஞ்சித் வாய்ஸ்ல, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்த பாடல் உங்களுக்காக.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அதிகரிச்சு வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட விவசாயிகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேர்லையும், பயிர் வகை பயிர்கள் 500 ஹெக்டேர்லையும், பருத்தி 70 ஹெக்டேர்லையும் பயிரிடப்பட்டு

வளர்ச்சி முதல் அறுவடை வரையில் பல்வேறு வளர்ச்சி நிலையில் இருக்குது. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலை வெப்ப நிலையில் இருந்து பயிர்களை பாதுகாத்திட சில வழிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உகந்த பயிர்களை தேர்ந்தெடுத்தல். இப்போ நிலவி வரக்கூடிய அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள் நிலத்தடி நீர் இருப்பு குறைஞ்சி வரக்கூடிய நிலையில் இரவை பாசனக்கால் வாயிலாக சாகுபடி மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் உங்களுடைய நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மாற்று பயிர் சாகுபடி செய்வதன் மூலமாக மண் வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படக்கூடிய பயிர்களாக இருக்கக்கூடிய சிறுதானிய பயிர்களாக இருக்கக்கூடிய சோளம் கம்பு கேழ்வரகு குதிரைவாளி மற்றும் பயிர் வகை பயிர்களான உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை இதை சாகுபடி செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளே உங்களுடைய கிணறுகள் இருக்கக்கூடிய நீருக்கேற்ப குறைந்த வயதுடைய குறைவான நீர் தேவை உள்ள பயிர்களை தேர்வு செஞ்சு சாகுபடி செஞ்சீங்கன்னு சொன்னா அதிக விளைச்சலை நீங்கள் பெறலாம். விவசாயிகள் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் பயிருக்கு நீர் பாய்ச்சுங்க. நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வயல்வெளிக்கு செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது மட்டும்தான் உரம் பூச்சி மருந்தை தெளிக்கணும். விவசாயிகள் உங்களுடைய சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கேற்ப சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக பாசன நீர் வீணாவதை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பயிரோட தேவைக்கேற்ப நீர் பாசனம் செய்வதால் மகசூலும் அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணோட ஈரத்தன்மை பாசன நீர் ஆவியாகிறத வீணாகிறத தடுக்கக்கூடிய வகையில் மண்ணோட மேற்பரப்பில் காஞ்ச இலைத்தழ்களை தென்னை நார்கழிவு மரத்தூள் அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கு இடலாம். இது மண்ணை குளிர்ச்சியாக வைக்க நீர் ஆவியாதலை தடுத்து மண்ணரிப்பை தடுக்குது. செடிக்கு பக்கத்தில் 2-3 அங்குல உயரத்திற்கு தண்டு பகுதியில் கொஞ்சம் இடைவெளி விடணும். இன்னும் நிறைய ஆலோசனைகள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இப்போ உங்களுக்காக பாடல் சுபமான ஒரு பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து. கார்த்திக் நேதா எழுத, ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்க, ஹரிச்சரன் ஸ்வேதாமோகன் வாய்ஸில் பாடல் இதோ.

நீங்கப்பட்டைகளும் ஆகாஷ்வாணி தொடர்ந்து விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 7:38 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பச்சை மற்றும் வெள்ளை நிற நிழல் வலைகள் அமைப்பதன் வாயிலாக சுற்றுப்புற அதிக வெப்ப அழுத்தத்தை குறைச்சி பயிர்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற சீரான சூழலை உருவாக்கலாம். இது நாற்றங்கால் காய்கறி சாகுபடி மாடி தோட்டங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதனால் பயிர்களுடைய நீர் தேவை குறைவதோடு பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும் முடியும். நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு PBFM தெளிப்பதன் மூலமா பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரும். இது ஒரு இயற்கை திரவ நுண்ணுயிர் உரம். ஒரு ஏக்கருக்கு 200 mL PBFM ஐ 200 L நீர்ல கலந்து விசை தெளிப்பான கொண்டு தெளிக்கலாம். அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கக்கூடிய பிற ஊக்கிகளான KCL மற்றும் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகியவற்றையும் பயிர்களுடைய தன்மைக்கு ஏற்ப தெளிக்கிறது. பயிர்களை வறட்சியில இருந்து பாதுகாக்க உதவும். கோடை உழவு அப்படிங்கிறது வெப்பமான கோடை காலத்தில் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்கிறது. பருவமழைக்கு முன்னாடியே கோடை உழவை மேற்கொள்வதன் மூலமாக பூச்சிகளுடைய கூட்டு புழுக்கள் பல்லாண்டு களைகளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். கோடையில் ஆழ விழும்போது மண்ணில் வாழக்கூடிய சில பூச்சிகளும் நோய்காரணிகளும் புதைக்கப்படுது. மண்ணிற்கு மேலே கொண்டு வரப்பட்டு பறவைகளால் அது உண்ணவும் படுது. இப்படி விவசாயிகள் நீர் இருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக சொட்டு நீர் பாசனம் அமைச்சு மூடாக்க அமைச்சு PBF தெளித்து கோடை உழவு செய்தல் இந்த முறைகளை பின்பற்றி வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்திடணும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறார். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்காக சுபோன ஒரு பாடல் பிளே பண்ணலாம். இளையராஜா இசையில இளையராஜாவே எழுதி இளையராஜாவே பாடியிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அனன்யா பட்டும் பாடியிருக்கிறாங்க. பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ரெடி.
1: காற்றோடு வரும் குரல் காதோரம் ஒலித்து உள்ளத்துள் புகுந்து உயிரின் உறவானது. இது ஆகாஷ்வாணியின் ஒளியின் பயணம். 90 ஆண்டுகளாய் தொடரும் பயணம். இசையின் மகிழ்வில் என்றும் இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி.

ஹலோ, வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 40 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 45 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 116 ரூபாய், பாகற்காய் பெரியது 50 ரூபாய், சிறியது 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 68 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 50 ரூபாய், ரிங் பீன்ஸ் 125 ரூபாய், சவ் சவ் 44 ரூபாய், முட்டைக்கோஸ் 32 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃப்ளவர் 44 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சிறுகிழங்கு 55 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 240, அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 100 ரூபாய். இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியில் சுபகரம் ஒரு பாடல். ராஜு முருகன் அவர் வந்து பாடல் வரி எழுத, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க, யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து அதிதி சங்கரும் பாடியிருக்கிறாங்க. பாடல் விருமன் திரைப்படத்திலிருந்து.

7:52 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:02-8:30-8:55 கேட்கறக்கிறீங்க. திரையறிவு நிகழ்ச்சி 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் நிறைய இருக்குது, எதை சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிங்க. 9:02 நேரலையில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். காலை 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பால்களை நேரலையாக நீங்கள் கீட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்கள் 0462-2516-1132, 0462-2516-1133. நிகழ்ச்சியில் இப்போ சுபான ஒரு பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில வாய்ஸில், டான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இதேனர்ப்பம் ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 7:58 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல், அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து தெரியறிவு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்ட்

கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இதுடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களினி கேட்கலாம் திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கேன் நான் அவங்க சசிகலா.
2: நான் உங்கள் செல்லதொழி கார்த்திகா.
1: கார்த்திகா நலமா?
2: நலமா இருக்கிறோம் சசி. நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா?
1: ஆமாம், நம்ம என்ன சொன்னோம்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்திப்போம் அப்படின்னு. அதே மாதிரி நேரலையில் தான் நம்ம உண்மையிலே சந்திச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியையும் நம்ம மகிழ்ச்சியாக வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம், என்ன தினம் சொல்லுங்க?
2: இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு 10 மே. முக்கியமான தினம். என்ன தினம்? அன்னையர் தினம்.
1: அன்னையர் தினம், அன்னையர் தினம் அப்படிங்கிறது 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும். அது வந்து இந்த தினம்தான் கிடையாது, இந்த டேட்டுன்னு கிடையாது, அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. எல்லா மக்களுக்கும், அதாவது எல்லா அன்னையர்களுக்கும் அவங்க பொண்ணு வந்து ஸ்பெஷல் இல்லையா? அதே போல உங்க வீட்டுல நீங்க, எங்க வீட்டுல நான், அந்த மாதிரி எல்லா அன்னையர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்னைக்கு திரையர்வி கூட கொஞ்சம் அந்த சாயல் தான். நம்ம பாடகிகள்ல 2 பேரை அம்மானு சொல்லுவோம். பாடகின்னு சொல்ல மாட்டோம், அந்த பாடகி பெயருக்கு பின்னால அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தங்களோட பாடல் தொகுப்பை தான் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியை வழங்கிடலாம். எண்கள் சொல்லிடலாம். நேர்களை அழைக்க
2: 0462-22-6-1-1-3-2
1: மற்றும் ஒரு 0462-22-6-1-1-3-3. இந்த எண்களில் அழைத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இசைக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருங்கிறதையும் பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பேசுறேன், சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
3: போடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: சுசிலா பாடினது.
0: ஆ
1: இளையராஜா மியூசிக் மாதிரி தெரியுது.
0: சரி,
1: ஏதாவது குழு கொடுங்களேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன்.
0: நல்லா இருக்கு. ஒரு அன்னையர் தினங்கிறதுனால இது ஒரு தாலாட்டு பாடலோட துவக்கம் தான் அந்த ஒரு ஹம்மிங்.
1: ஓகே, வேற ஏதாவது குழு கொடுங்க.
2: வேற ஏதாவது க்ளூவா?
0: நீ தாலாட்டு பாடல்,
2: நீங்க தான் இசையமைப்பாளர், பாடகி எல்லாம் சொல்லியாச்சே, படத்துக்கும் பாட்டுக்கும் தான் நாங்க சொல்லணுமா?
0: சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம். பேசுனது மகிழ்ச்சி.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: காலை வணக்கம். அடுத்த ஒரு நேரம் சந்திச்சலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஓகே, வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அதேபெண்ணே, விஜயதாஸ் மேடம்.
0: சரி, உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
3: ஆ, கொடுங்க.

தெரியுதா என்ன பாடல்னு? இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி. ஆத்தோரம் தொட்டில் கட்டின்ட்டீங்களா? சரி, என்ன படம்?

0: அருமை அருமை பா, சரியா சொல்லிட்டீங்க. நன்றிகள், நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
1: அழகாக முயற்சி பண்ணாங்க, ஒரு நேர் முயற்சி பண்ணாங்க, இன்னொரு நேர் பதில சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் அழகான பாடல் வருது, இன்னும் நம்ம நேர்களை சந்திக்கலாம். திறந்துக்கிட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நிற்போம் ஆகாஷ்வாணி தொழில் விரிவான ஒளி நிலையத்தின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸில் 8:12 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுருக்கீங்க திரையருவி நிகழ்ச்சி.
1: திரையருவியில் அடுத்து ஒரு நேர் யார் பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வீரவநல்லூர் புருஷோத்தமன். உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா? என்ன பாட்டு?
0: நாங்க அதை சரின்னு சொன்னது.
1: அருமை அருமை,
0: நன்றி.
1: அடுத்தரும் நேயர் வணக்கம். வணக்கம்,
0: ஹலோ.
1: அடுத்தரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சத்யமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? கார்த்திக் அம்மாவும் இருக்காங்க.
3: உங்க குரலை கேட்டிருக்கேன்.
1: சரி சரி, கேட்டுட்டு தான் இருப்பீங்க, ஆனா நம்ம நேர்ல இப்பதான் பேசுறோம். நேரில் இல்ல.
3: கார்த்திக் அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேமா. பேர் சொல்லுங்க.
3: ஆறுமுகமடியில இருந்து சாந்தி.
0: சாந்தி,
1: சாந்தி அம்மா, உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
3: கொடுங்க. இவ்வளவு தடவை ரெண்டு பாட்டும் சூப்பர் பாட்டா கொடுத்தீங்க, எனக்கு அது மாதிரி நல்ல பாட்டா கொடுத்துருங்க.

0: பதில்.
1: ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள மனசுக்கு ஏத்த மகராசா. அடே
0: அப்பா, அப்படி அப்படி, அருமை அருமை.
1: ராமராஜே சீதா.
2: சூப்பர் சூப்பர்,
0: அழகு அழகு.
2: சாந்தியம்மா சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி கார்த்திகா. 8:30 திரையருவில மீண்டும் நம்ம இதே போல பாடல்கள் கொடுத்து வந்து சந்திக்கலாம். ஒரு பாடகி அப்படின்னு சொன்னோம், அதையும் நம்ம 8:30 சொல்லலாம். இப்போ இன்னும் சற்று நேரத்தில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். மீண்டும் 8:30 சந்திப்போம்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் தொடர்ந்து திரையர்வி நிகழ்ச்சியை கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: பாட்டு வேற, படம் வேற.
1: அந்த பாட்டு மாதிரி இருக்கு.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். கார்த்திகா, அந்த இசை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்ததுனால அந்த நேயரை அதுதான் பதில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ஒரு பிரபலமான பாடல். இப்போ அந்த இடைப்பட்ட சில நாட்களில், இப்போ ஒரு 1.5 மாதத்தில் அந்த பாடல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போச்சுது.
2: ஆமாம்.
0: அடுத்த ஒரு நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சசி மேடம், காவியா மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கடையத்துல இருந்து? மகாலட்சுமி, இப்போ ஒரு இசை கொடுத்தோம்ல, அது என்ன பாட்டு என்ன படம் நீங்க சொல்லிருவீங்க? பாக்கியலட்சுமி, மகாலட்சுமி சொல்றாங்க.
2: பாக்கியலட்சுமிங்கிற பதில மகாலட்சுமி சொல்லிட்டாங்க. சரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: கார்த்திகா, இன்னைக்கு நம்ம ஒரு தொகுப்பான பாடல் கொடுத்துட்டு இருக்கோம், அதாவது பீஸ்.

0: சுசிலாமா
1: ஆ
0: அவங்களுடைய அந்த தொகுப்பில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். பி சுசிலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த பி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க.
1: புலப்பாக்க சுசிலா.
0: அதை தான் வந்து பி சுசிலா அப்படின்னு, ஏன்னா அது நம்ம எப்போவுமே வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க,
1: ஆமாம்
0: பி சுசிலாம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: ஆமாம்
0: இவ்வளோ ஜானக்கியம்மா அப்படின்னு நம்ம ரெண்டு பாடகியில் வந்து சொல்லுவோம்.
1: ஆமாம்
0: இப்போ பி அப்படிங்கிறதுக்கு வந்து புலப்பாக்க, இந்த உங்க அப்பா பேருக்கு முன்னாலேயுமே இந்த ஒரு இது இருக்கும்,
1: குடும்ப பெயர்.
0: புலப்பாகா அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் புலப்பாக்க. இந்த மாதிரி இந்த இதோட சுருக்கம் தான் அந்த பி சுசிலா அம்மா. இன்னைக்கு சுசிலா அம்மா அன்னையர் தினம் அன்னைக்கு அவங்களுடைய குரலை வந்து நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில எடுத்து அவங்களுடைய குடும்பத்துல உள்ள ஒரு பாடகி, இன்னொரு பாடகி வந்து சந்தியா, அவங்களுடைய குரல் கூட சுசிலா அம்மா குரல் மாதிரியே தான் இருக்கும். அவங்க பாடின பாடல் கேட்டுலாம் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி தமிழ் விழி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல 8:30 எட்டு நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு
1: இருக்கீங்க. திரையர்வியில் எனக்கு இப்போ சுசிலாமா அவங்க பாடின பாடல்கள் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பிஜிஎம் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும். உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
2: நல்லா பார்த்தா

0: என்ன பாட்டு? என்ன படம்?
1: எங்க ஒரு பாட்டுக்காரன்
0: நினைக்கிறேன். எங்க ஒரு பாட்டுக்காரன் இல்லையே. ராசாத்தி இங்க வந்தா அப்ப படம் என்ன வரணும்? ராசாவுக்காக தானே பாடியிருப்பாங்க. ராசாவே ராசாவே, சரி, அழகா கலந்துக்கிட்டீங்க, நன்றி. நன்றி. நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல.
2: ஆமா ஆமா, நேயர்கள்ட்ட வந்து அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன். பி சுசீலா அம்மா வந்து நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா மாநிலம் தான், ஆனாலும் தமிழ் பாடல்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. 1950 வந்து வானொலி, சென்னை வானொலியில தான் அவங்க முத முதல்ல பாடி அவங்களுடைய பாடலே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடகி தமிழ் சினிமால ஒரு படத்துல ஒரு சீன்ல நடிச்சிருப்பாங்க, அது என்ன திரைப்படம்?
0: அதான் வந்து நேர எடுத்து சொல்ல போறாங்க.
2: ஆமா,
0: வணக்கம்.
3: அதாவது
0: சுசீலா அம்மா ஒரு காட்சியில ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, அதுல வந்து பிரபுதேவா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படம். மனதை திருடி விட்டாயின்னு பிரபுதேவா அவர்களும் காயத்ரி அவங்க நடிச்சிருப்பாங்க.
2: ஆமா,
0: அதுல கௌசல்யா வந்து கௌரவ தோட்டத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பி சுசீலா அவங்களுடைய தீவிர ரசிகை. அவங்க சோகமா இருக்கும் போது பிரபுதேவா அவர்கள் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பி சுசீலா அம்மா அவர்களை வந்து அந்த அவங்க வீட்டுக்கு வர வைப்பாங்க. அதுவும் கரண்டெல்லாம் கட் பண்ணி இவங்க மெழுகுவத்திரியை ஏத்தி அப்படி உள்ள வருவாங்க. அவங்க அப்படி பார்த்து நம்பவே முடியாது, ஏன்னா வீடு ஃபுல்லா அவங்க போட்டோ, அவங்க பாட்டு இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அந்த காட்சி அந்த திரைப்படத்துல இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு காட்சியை நம்ம பார்த்துருக்க முடியாது தமிழ் சினிமாவில், அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க.
2: ஸோ மனதை திருடி விட்டாய் திரைப்படம் தான் அது.
0: ஆமாம், அதுதான். நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சந்தியா அவங்க குரலில் பாடல் கேட்டுடலாம், இருவர் படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திறனில் விழிவான ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz.

0: 47 நிமிடத்தில் நினைச்சிருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சியில்.
1: திரையருவியில் இன்றைக்கி பி சுசிலாம்மா அவங்க பாடின அந்த பாடல்களோட ஹம்மிங் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம நேர்களை வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர் யார்னு பார்த்துலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாபுரத்துலேருந்து கோமதி நமச்சிவாயம்.
1: என்ன ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வர்றவங்க இன்னைக்கு திரையிலைக்கு
2: சர்ச்சையெல்லாம் போட்டேன் டக்குன்னு விழுந்துட்டு.
1: சரி, இப்போ பாட்டு பாடுவாங்க.
2: ரொம்ப பாடுங்க, பாடுங்க.
1: பாட்டு பாட்டாவே வந்துடும், என்ன பாடம்னு மட்டும் சொல்லுங்க. சரியா?
3: பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு
2: புது வசந்தம். அதை டைரக்ட் பண்ணது நம்ம ஊர் பையன் விக்ரமன். அவருக்கு முதல் படம். அந்த படம் தான் அவருக்கு வந்து ஒரு மைல் கல்.
1: எவ்வளவு விஷயங்கள்
2: போதுமா தகவல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?
1: அப்படின்னு கோமதி நமச்சிவாயம் அம்மா வந்து சொல்லிருக்காங்க.
4: ஒன்னா சொன்னாங்க,
1: நிறைய சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயர் யாரு அப்படிங்கறதையும் பாத்துடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: இன்னும் ஒரு நேரம் நம்ம சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுசிலாமா குரல் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு இனிமையான குரல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க பேசும்போதே வந்து மெதுவாக தான் வந்து பேசுவாங்க, ஆனால் குரல் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பழைய பாடல்கள் வந்து கொடுத்தா இன்னும் நம்ம நேயர்கள்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் 90க்கு அப்புறம் உள்ளதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் புது பாட்டாக கொடுக்கணுங்கிறனால அவங்க குரல் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பாடகியோட குரலை தான் இப்போ நம்ம வந்து பாடலாக கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
5: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து வாணி தேவி பேசுறேன்.
1: வாணி தேவியா?
4: மாலதி தேவி.
1: மாலதியா வாணியா?
5: மாலினி தேவி.
1: மாலினி தேவி. உங்களுக்கான இசை கேளுங்க. என்ன பாட்டு? க்ளூ வந்து அழகு அழகுன்னு வரும்.
4: மை எங்க போடுவாங்க?
1: அருமை அருமை. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. நேரம் ஆயிட்டு சரியா? நேரம் சரியா 8:50 ஆயாச்சு. நேர்களே நேர்கள், இனி கேட்கலாம்
6: சைபாலின் இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
7: சைபால்.
8: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
9: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
10: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்துக்கிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில ஒரு விளக்கை வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விளக்கு கீழே விழுந்துடாம பார்த்துக்கும். நம்ம கரகாட்டம் ஆடுறவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அது மாதிரி தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போகும் அந்த பூனை. ராஜா அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வேலையை தான் பூனை பார்த்துக்குதே. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கிறதுனால அவருக்கு சுலபமாக இருந்தது. அதனால் அந்த ராஜாவுக்கு அந்த பூனை பேரில் ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடந்துக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படின்லாம் சொல்லுவார். இதை கேட்டுட்டு அங்கேருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் அந்த பூனையோட விசுவாசத்தை நான் கொஞ்சம் சோதித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னார். ராஜா பார்த்தார், சரி உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதி

0: பார்த்துக்குங்க அப்படின்னு விட்டார். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? திடீர்னு எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வழக்கம் போல். இந்த சமயத்தில் அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனையின் பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது அந்த பூனை. அவ்வளவு தான், தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சிட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே, பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அதுவும் விசுவாசமாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னார். தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரம சாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலனின்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதித்து கூத்தாடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேடிக்கிட்டு இருந்தான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சுன்னு எழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சு ஞாபகம் வந்துட்டுதுன்னான். என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னான். தன்னுடைய தலையிலேயே வச்சுக்கிட்டு. இப்படி தான் நமக்கு உள்ளே இருக்கிறது என்னங்கிறது தெரியாமலே வெளியில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமது உள்முக பயணம் என்றைக்கு ஆரம்பமாகுதோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியும் ஆரம்பமாகும்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:55. திரையரவி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்றைக்கு பி சுசீலா அம்மா அவங்க பாடின பாடல் அதை தான் வந்து நம்ம பிஜிஎம்மாக கொடுத்தோம் இல்லையா கார்த்திகா?
9: கேள்வியும் கேட்டோம், சூப்பராக பதில் சொன்னாங்க நம்ம மக்கள்.
8: ஆமாம், அன்னையர் தின சிறப்பாக வந்து பாடல் கொடுத்தோம். நிகழ்ச்சியை கேட்ட, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் உங்கள் சசிகலா.
9: நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா.
8: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம ஒரு அழகான பி சுசீலா அம்மா கேஜே யேசுதாஸ் அவங்க பாடின பாடல் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தலைப்புங்கிறத நீங்க நேற்றிலிருந்தே வந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும். அனுபவம் அப்படிங்கிறதுக்கு பல அனுபவம் அப்படிங்கிற சொல்லுக்கு பலதரப்பட்ட பின்னணி இருந்தாலும் இந்த பள்ளி நாட்களில் பரீட்சை பேப்பர் அனுபவமும் வந்து எல்லாருக்குமே கட்டாயம் இருந்திருக்கும். நிறைய மதிப்பெண் எடுத்தவங்க ஒரு பக்கம், குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க இன்னொரு பக்கம். அதிக மதிப்பெண் எடுத்தவங்க அப்படின்னா 92 எடுத்திருப்பாங்க, நான் 98 எடுக்கலையேன்னு உட்காந்து அழுதிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து 30 மார்க் எடுத்திருப்பாங்க, 5 மார்க் இருந்தால் போதும் நான் வந்து பாஸ் ஆகியிருப்பேனே அப்படின்னு சொல்லி வந்து ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு அனுபவமே ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியரோ அல்ல சக மாணவர்களோ வந்து பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் சொல்லலாம் நிகழ்ச்சியில் அழைக்க எண்கள் 0462251132 மற்றும் ஒரு எண் 0462251133. உங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமாக அழகாக நேர்கள் கலந்துக்கிட்டு பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்
2: அன்பு தோழி அவர்களுக்கு, இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது அந்த பரிச்சை பேப்பர் அனுபவம், இது வந்து ரொம்ப ஒரு திகிலாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும்.
1: சரி,
2: அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த லீவுகள் முடிஞ்சு போகும்போது பாத்தீங்கன்னா, டீச்சர்கள் வந்து அந்த பேப்பர் கட்டுகளை கொண்டு வராங்களா,
1: அப்பவே பதை பதைப்பா இருக்கும்.
2: அந்த வரும்போது பார்த்து சிலவங்க கொண்டாடலன்னா, அப்ப இன்னைக்கு அவங்க திருத்தலவர்களுக்கு 2 நாள் கழிச்சு வரும்னா அந்த ஒரு
1: சந்தோஷம்.
2: ஆமா, அதே மாதிரி அந்த பேப்பர் வந்த உடனே பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கை பார்த்த உடனே குறைய ஆரம்பிச்சுன்னா பக்கம் பக்கமா அந்த டோட்டலை பார்த்து
1: கேட்பேன். திரும்ப திரும்ப கூட்டுவோம்,
2: திரும்ப திரும்ப கூட்டுவோம். அந்த அரை மார்க் எதுவும் விட்டுருக்கா,
1: இப்படியே
2: பாத்துக்கிட்டு இருப்போம். எவ்வளவு கூட்டினாலும் அதே தான் வரும்.
1: டீச்சர் சொல்லுவாங்க, எவ்வளவு மதிப்பெண் போட்டாலும் உனக்கு பாஸ் மார்க் வரலையேப்பா அப்படிவாங்க.
2: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பரீட்சை எழுதும் போது அந்த பேப்பர் அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுமையா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நான் அதிக பேப்பர்கள் வாங்குவேன், ஆனா மார்க் கம்மியா இருக்கும்.
1: கம்மியா இருக்கும்
2: செலவும் பாத்தீங்கன்னா, பேப்பர் கம்மியா இருக்கும், மார்க் நிறைய இருக்கும்.
1: ஏன்னா அங்க விஷயம் இருக்கும்.
2: அதே மாதிரி சில நேரம் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு அந்த டைம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்.
1: நிறைய பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருப்பாங்க.
2: அப்ப கூட நான் பேப்பரை வாங்குவேன்.
1: சரி, அழகா வந்து கலந்துகிட்டீங்க.
2: சூப்பர்வைசர் கூட ஒரு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா பார்த்தா நம்ம அந்த அளவுக்கு அதுல விஷயம் இருக்காங்க. அந்த திருத்தான் நமக்கு தெரியும்.
1: அழகா வந்து கலந்துகிட்டீங்க, நன்றி.
2: நன்றி.
1: பரீட்சை அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து பயம் இருக்கும், இன்னொன்று அந்த பரீட்சை பேப்பரை வீட்டில் வந்து காட்டணும், எப்படி நீ இப்படி மதிப்பெண் எடுத்த அப்படின்னு குறைந்தா வந்து கேட்பாங்க, எல்லா பயமே இருக்கும் இல்லையா. அடுத்த ஒரு நேர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் தேனி மாவட்டம் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர்
1: சொல்லுங்க சார்.
3: காலம் பள்ளி படித்தது ஒரு காலமே, காலங்கள் மாறிடும் இன்பத்தை உள்ளமா. நான் ஊட்டியில 1980 படிச்சு பிளஸ் டூ படிக்கிற பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கில பாத்தியே 2ஆம் தாள் பாத்தீங்கன்னா, அப்ப ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க 3ஆம் முறை வரிசையா ஷூட்டிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு போகுது. ஆமா, ஏன்னா கமலஹாசன் எப்படியாவது, ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஷூட்டிங் நடக்குது. ஏதுதான் முக்கியம் பாக்குறப்ப, ஷூட்டிங் கமிட்டியை கூட அடுத்த வருஷம் பத்தி எடுத்துக்கலாம்ட்டு அந்த பிளஸ் டூல செகண்ட் பேப்பர் ஃபெயில் ஆகி அப்புறம் 81 அவங்க பார்த்தாங்க. அந்த வாழ்க்கையில அந்த பர்ச்சேஸ் பேப்பர்
1: மறக்க முடியாது. அழகு அழகு, நன்றி நன்றி நன்றி.

0: மதிப்பெண் குறைவாகும் போது அந்த பரீட்சை பேப்பரை எடுத்துகிட்டு டீச்சர்கிட்ட போய், மேடம் எப்படியாவது வந்து மிஸ் மிஸ் எப்படியாவது வந்து பாஸ் ஆக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கெஞ்சாத ஆட்கள் அப்படிங்கிறது ஒரு வகுப்பறையில் இல்லாமல் இல்லை, ஒருத்தராவது இருந்திருப்பாங்க அப்படி தான் இருந்திருக்கோம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறீங்கப்பா.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கும். சொல்லுங்க.
1: வசந்தகால நாட்கள் தான் என்னுடைய பள்ளி பருவ காலம். ஏன்னா நான் கல்வி பயின்ற பள்ளி வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளிப்பா. எல்லா நல் பண்புகளையும் பெற்று அனுபவித்து இன்று வரை நேர்மையுடன் வாழ்ந்து வருவதற்கு ஒரு அழியா மனப்பான்மை

0: சசிகலா பேசுறீங்கப்பா,
1: ஆ
0: நல்லா
1: சொல்லுங்க.
0: இருக்கீங்களாப்பா?
1: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கும். சொல்லுங்க.
0: வசந்தகால நாட்கள் தான்ப்பா என்னுடைய பள்ளி பருவ காலம். ஏன்னா நான் கல்வி பயின்ற பள்ளி வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளிப்பா. எல்லா நல்பண்புகளையும் பெற்று அனுபவித்து இன்று வரை நேர்மையுடன் வாழ்ந்து வருவதற்கு ஒரு அழியா மனப்பான்மையை கொடுத்த பள்ளி தான்ப்பா என்னுடைய பள்ளி.
1: பரீட்சை பேப்பர் அனுபவம் சொல்லுங்க.
0: நடுத்தரமாகத்தாப்ப படிக்கின்ற ஒரு மாணவி. ஆனால் அதாவது எந்த ஒரு பாடத்தையும் படித்து நினைவில் வைத்து அருமையாக எழுதுவதற்கு வந்து நல்ல திறமை பெற்றவள்ப்பா. ஒரு நாள் எங்க ஆங்கில அதாவது அறிவியல் ஆசிரியர் வந்து வகுப்பு தேர்வு விடைத்தாட்களை வந்து கொடுக்க வந்தார்ப்பா.
1: சரி,
0: நாங்க எல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருந்தோம். என்ன மார்க் வாங்கியிருக்குமோ எது வாங்கியிருக்கோன்ற ஒரு பயங்கலந்து அமர்ந்திருக்கும். அப்ப எல்லா பேப்பரையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து என் பேரை சொல்லி, சசிகலா இவர் தான்ப்பா இந்த தேர்வுல வந்து முதன்மை மதிப்பெண் பெற்ற மாணவியாக இருக்கிறான்னு சொல்லவும் என்னையே நான் சில்லி பாத்துக்கிட்டேன்ப்பா. நானா நானான்னு சொல்லிப்பா அனைவரும் வந்து கைவைத்து என்னை வந்து உற்சாகப்படுத்தினாருப்பா.
1: அதை வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க.
0: பள்ளி கல்லூரியில நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவியாக திகழ்வதற்கு வந்து அந்த படிக்கல்லாக அமைந்தது அந்த பரிசு பேப்பர் தான்ப்பா.
1: அருமை,
0: நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. நம்ம நேர்கள் வந்து ரொம்ப கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக அவங்களுடைய பதிவுகளை வந்து பதிஞ்சிட்டு இருக்காங்க. பரீட்சை பேப்பர் அனுபவம் அப்படிங்கிறது பள்ளி நாட்களில் வினோதமானது, விசித்திரமானது, நிறைய விஷயங்களை நாம் இப்போ நினைவில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள் அந்த பள்ளி நாட்கள். அதுவும் அந்த பரீட்சை பேப்பர் அனுபவம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக வந்து எல்லாரோடைய லைஃப்லேயுமே நடந்திருக்கும். நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து நம்ம நேர்களை சந்திக்கலாம்.

0: அப்போ தான் காலேஜுக்கு வரும்போது ஒரு பாதி உலகம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் வந்து உலகம் தெரிய ஆரம்பிக்கிறதே பள்ளி நாட்களில் தான். அப்போ கிடைக்கக்கூடிய அனுபவங்கிறது இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் அப்படிலாம் நடந்திருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கும் போதே வித்தியாசமாக இருக்கும். அந்த அனுபவத்தை சொல்ல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுற நிலைமை இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது பரீட்சை அப்படிங்க பொழுதே நான் சூப்பரா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா, நீங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கிறதுனால என்ன மார்க் வருதோ நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் மேம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா 85-90, சில சப்ஜெக்ட்ல 98 அது மாதிரில வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அந்த ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் கம்மியாகும் பொழுது எடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு தோணும். எய்தர் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைன்னா செகண்ட் ரேங்க் வாங்குவேன். செகண்ட் ரேங்க்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் ரெண்டு மதிப்பெண் ஒரு மதிப்பெண்லாம் இருக்கும். ஐயோ சார், ரெண்டு மார்க்
0: எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் தோணும்.
1: ஆமா, அப்ப அம்மா சொல்லுவாங்க ரெண்டு மார்க் தானே வித்தியாசம், இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற அப்படிம்பாங்க. பட் அந்த ரெண்டு மார்க் வந்திருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பேனே, இப்ப செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேனே அப்படின்னு. பட் அந்த டிக் டிக் நிமிடங்கள்லாம் கிடையாது மேம், சூப்பரான மார்க் வாங்குவேன். டீச்சர்ஸ் கிட்ட கையில வாங்கும் போது எவ்வளவு 90-95 அல்லது 80-85 அது மாதிரிதான் எனக்கு தோணுமே தவிர்த்து அந்த பயப்பட்டது ஸ்கூல்ல அப்படிங்கிற டிக்டிக் அனுபவங்களே கிடையாது. நிறைய மார்க் வாங்குவேன் அப்படிங்கறதுனால அந்த எக்ஸாம்ல கூட அந்த ரிவிஷன் டைம்ல கொடுப்பாங்க படிக்க, அப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு நாட்கள்.
0: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ மேம்,
0: நன்றி. நேர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய அனுபவங்களை வந்து அழகாக வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. பரீட்சை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வாழ்க்கையோடு இணைந்திருந்தால் கூட அடுத்த கட்ட காலகட்டத்துக்கு கல்லூரி நாட்களுக்கு நம்ம போகிறதுக்கு அடித்தளமே அந்த பள்ளி நாட்கள் தான். அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன்மா.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
2: அதாவது எனக்கும் அந்த 70s என்னுடைய பரீட்சை பேப்பர் கொடுப்பாங்க. இந்த 80s 75 எல்லாம் நான் படிக்கும் போது, அதாவது அந்த ஆசிரியர் வந்து அந்த பக்கம் இருந்து வருவார் பாத்தீங்களா, ஆன்சர் பேப்பரை கொண்டுகிட்டு. அது ரொம்ப பார்க்க நீங்க சொன்ன மாதிரி டிக் டிக் அனுபவமா தான் இருக்கும். எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வராதா பேப்பர்னு, கணக்கும் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரும்.
0: சரி,
2: கணக்கும் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர், ஏன்னா இங்கிலீஷ் செகண்ட் கிராமர் எனக்கு வந்து நல்லா வரும் பாத்துக்கோங்க.
0: இது ரெண்டும் தான் மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
2: அது ரெண்டு தான் எனக்கு செகண்ட் பேப்பர் பரிச்சன. அப்ப இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு செகண்ட் பேப்பர் ஒண்ணு கிடையாதுமா, அது ஒரு கருத்து. முந்தி செகண்ட் பேப்பர் உண்டு இரண்டாம் தாள், அதுல கிராமர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நான் மத்த பாடங்களை அன்னைக்கு படிப்பேன், சயின்ஸ் சோசியல் அது மாதிரி படிப்பேன். அதுல வந்து அவன் முந்திட்டானா, இன்னொரு பையன் என் கூட படித்த பையன் அவன் முந்திட்டானா, யாரு அதுல நிறைய மார்க் அப்படிங்கிற ஒரு கவனத்திலே நாங்க இருப்போம்.
0: அப்படி எல்லாருமே, ஏன்னா அப்ப நம்மளுக்கு ரொம்ப அதிக விவரம் தெரியாத ஒரு வயது காலகட்டம், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் மத்தவங்களோட நம்ம.
2: ஆமா, நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம அழுதுகிட்டு, அல்லது அவன் அழுதுகிட்டு
0: அடுத்தவரும் நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் படிக்கும் போது மேடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பேருக்கு தான் நாங்க போட்டி மாசம் மாசம்.
0: சரி,
3: அவ ஒரு மாசம் அவ ஃபர்ஸ்ட் எடுப்பா, நான் செகண்ட் எடுப்பேன். இந்த ரெண்டு பேரும் தான் மாசம் மாசமே மாறி எடுப்போம். ஒரு தடவை வந்து எனக்கு கணக்குல வந்து ஒரு அரை மார்க் பேசு மேடம், இதுல விட்டுட்டோம் நம்ம கணக்கு அப்படின்னு அவ இதுவும் பாக்குறேன் என்ன பேப்பி, எனக்கு அரை மார்க் சார் குறைச்சு போட்டிருக்காரு, கரெக்டாவும் ஆன்சர் பண்ணிருக்கேன். அத போய் கேட்டு சார் எனக்கு இந்த மாதிரி இந்த கரெக்டா தானே போட்டிருக்கேன், எப்படி அவளுக்கு ரெண்டு மார்க் போய் எனக்கு ஒன்றரை மட்டும் போட்டுருக்கேன்னு சொல்லி அரை மார்க் வாங்கி அந்த மாசம் ஃபர்ஸ்ட் வாங்கின மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கணும்.
3: மறக்க முடியாது
0: அனுபவம். அழகா சொன்னீங்க, நன்றிமா. நன்றி நன்றி. மதிப்பெண் வந்து குறைவாக எடுக்கும் போது அதை வீட்டில் சொல்லணும், அதுக்கப்புறம் ரேங்க் கார்டில் எது ஃபெயிலோ அதை வந்து ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து எப்படி சொல்ல, அதுக்கு நம்ம ஒரு ஆளை வந்து நாடுவோம். அவங்க தான் வந்து அம்மா, அவங்க கிட்ட போய் எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டாங்க, அப்பா என்னை திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி அம்மா கிட்ட தான் வந்து நம்ம வந்து பேசுவோம்.

இன்றல்ல என்றும் இன்னிசைக்கு ஓர் உலகம் கருத்துக்கள் வழங்கும் காலக்கண்ணாடி. இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்றைக்கு பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும். ஏன் வந்து பள்ளி நாட்கள வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வர்றது அந்த ஆரம்ப காலகட்டம்ங்கிறது.

இந்த அனுபவமும் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த நாட்களில் நம்ம அன்னையர் தினத்தில் கண்டிப்பாக வந்து நினச்சி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அழகான பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 10:02 மனம் விரும்புதே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நிறைய புது அறிவு கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நண்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில மூட்டை கட்டிய கனவுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் அப்படின்னு சொல்லி நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மேகவர்ணன். எங்க இருந்து?
1: அருணாசலம்பட்டி.
0: எங்க இருக்கு?
1: கடையம், தென்காசி மாவட்டம்.
0: மேகவர்ணன், சரி சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்துக்களை.
1: நான் படிக்கும்
0: பரீட்சை பேப்பர் கொடுக்கற அன்னைக்கு லீவ் எடுத்துருவீங்களா?
1: ஆமா, கையில இருந்தா கிளாஸுக்கு போக மாட்டேன்.
0: நீங்க உங்க பரீட்சை பேப்பர் அனுபவத்தை வந்து சொல்லிட்டீங்க, அதை வந்து மறக்கவே முடியாது இல்லையா? நன்றி நன்றி நன்றி. அது என்ன அப்படின்னா, அந்த பரீட்சை பேப்பரை காட்டுறதுக்கு மதிப்பெண் குறைவு அப்படிங்கிறது இல்லை. நாம் வந்து ஒரு மதிப்பெண் நினச்சிருப்போம், 70-75 எடுக்கணும் அப்படின்னு. 60 வந்தாலுமே வந்து கஷ்டமாக இருந்தது. அப்போ எதில் மார்க் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். 75 மேலே வந்துட்டுனா அதை பார்த்து ரொம்ப வந்து கவலையெல்லாம் இருக்காது. அதுக்கு கீழே வரும்போது நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்ம ஒரு பதிலை சொல்லியிருப்போம், அதனால் 5 மதிப்பெண் வந்து இழந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். அடுத்து ஒரு நேயர், வணக்கம்
2: மேடம். காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமார், மூலகிரிபட்டி மேடம்.
0: ஆ சொல்லுங்க
2: மேடம். 8 கிளாஸ்ல வந்து மார்க் ரொம்ப இதாயிட்டு பரிசு தரல.
0: சரி,
2: அந்தால நேரம் அழுதுகிட்டே அணிய வீட்லயும் நிறைய பிள்ளைகள் தெருந்து போன பிள்ளைகளும் அழிய தாங்க முடியல.
0: சரி,
2: அதனால வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் உட்காந்து ஏப்பா அழுது அப்படின்னு அந்த மாதிரி அதை பத்தி ஏன்பா நினைக்கிறேன்னு கட்டிபிடிச்சு கூட்டு போனாங்க.
0: சரி சரி,
2: அங்க போய் எனக்கு மேல அவங்க அழுதுட்டாங்க. என் பிள்ளைக்கு எப்படியாவது குறைஞ்சிருந்தாரு. உங்க சார் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க டீம் இது காலேஜ் இது சீட்டு பள்ளிக்கூடாதுல. அப்ப அதனால எங்க அம்மா சுமத்துற கூடாது, எங்க அப்பாவும் ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சது அந்த அழுக. சரி, உங்க பையன் நல்ல பையன், நல்ல ஒரு மார்க்கு கொடுக்கலாம், அடுத்த முயற்சியில குடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது மறக்க முடியாது மேடம். அதாவது வாழ்க்கையில வந்து அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, விளையாட்டுனால அதை கைவிட்டுட்டேன். அதுக்கு முக்கியமா ஆறுதல் கொடுத்து எங்க அப்பா அம்மா அம்மா ரெண்டு எங்க அம்மா தான் சும்மா செய்வோம். அவங்க எப்பவும் எனக்கு ஆறுதலா சொல்லி பக்கத்துல இருந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க, இப்படி படிப்பா இப்படி படிப்பான. அதை வச்சு நான் காப்பி எடுத்து அவங்க கிட்ட அடுத்தப்பல நல்ல மார்க் வாங்கணும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகா வந்து பதிவு பண்ணினாங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: நீங்க சொன்ன மாதிரிதான்மா, மார்க் அவ்வளவு வரும் இவ்வளவு வரும் சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துலயும் இந்த சரித்திரம் பூகோளம், அப்ப நாங்க படிக்கும்போது சரித்திரம் பூகோளம் இயற்கை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுல எல்லாம் தமிழ்ல எல்லா மார்க் நல்ல மார்க் வாங்குவோம்.
1: சரி,
0: இந்த இங்கிலீஷ்லயும் நடக்கலாம் தான் மார்க் தலைகளை போய். ஆமா, கணக்கு போடும்போது நினைப்பேன், மறக்க முடியாம இன்னும் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த கால்குலேட்டர் ஒண்ணு வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் அப்பவே நாங்க படிக்கும் போதே வந்துருந்ததுன்னா கணக்குல கூட நல்ல மார்க் எடுத்துருப்போம். ஏன்னா நமக்கு பார்த்து பேனாட்டு எழுதி கூட்டுறது வகுக்கிறது கழிக்கிறது
1: என்னன்னா, ஆசிரியர் பக்கத்துல வந்து நின்னாங்கன்னா தெரிஞ்ச விஷயம் கூட மறந்து போகும்.
0: மறந்து போயிருந்தோம்.
1: எக்ஸாம் காலில அந்த அனுபவம் நிறைய நடந்திருக்கு.
0: நிறைய நடந்து
1: பக்கத்துல இருந்து அவங்க நம்ம பேப்பரை வாசிச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் எப்படி நம்ம எழுத முடியும்?
0: பக்கத்துல முதுகுக்கு பின்னாலே நிப்பாங்க.
1: ஆமா ஆமா. அது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படி இல்லை, இந்த கொஸ்டின்க்கு இதான் ஆன்சர், மார்க் போயிடும். இந்த மாதிரி நம்ம போர்டு எக்ஸாமு முழு ஆண்டு தேர்வு நடக்கும்போதெல்லாம் வந்து சொல்லியே கொடுப்பாங்க, இப்படி எழுதக்கூடாது, வேற மாதிரி எழுதுங்க, எல்லாம் மதிப்பெண் போயிடும், ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் அடுத்த வருஷம் தான் எழுத முடியும், அப்படி ஒரு நிலைலாம் இருந்தது. இப்போ உடனே எழுதிடலாம்.
0: இப்போ உடனே எழுதலாம்.
1: ம், அழகாக பதிவு பண்ணுங்க. நன்றி நன்றி. இது போன்ற கருத்துக்களை நேர்களை இன்னும் வந்து பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆனந்த பூங்காற்று.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இந்த பரீட்சை பேப்பர் அனுபவம் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே ஒவ்வொரு மாதிரி வந்து நடந்திருக்கும். அது கஷ்டமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் என்னோட விஷயத்த ஒரு மணி நேரம் சொல்ல முடியாது, ஆனால் உங்களோட விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல சொல்லும் போது நிறைய பேர் ஆயிரக்கணக்கான நேயர்கள் வந்து கேட்பாங்க. அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கலீல் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கிழமா. அம்மா, பள்ளி நாட்களில் மறக்க முடியாத பரிசு பேப்பர் அனுபவம், ஒரு அருமையான தலைப்பு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு போயிருக்கீங்க. ஆமாம்மா, எனக்கு வயசு இப்ப 69 ஆகுது.
0: சரி,
1: அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் தரும் போதே சின்ன டவுட்கள் இருந்து ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த பாடத்துல இருந்து என்ன கேள்வி அதை எழுதுங்கோ அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்குமே ஒரு கனிவான ஒரு சொல்ல சொல்லி எல்லாருக்குமே அது ஒரு ஊக்கம் கொடுப்பாங்க. அந்த நேரங்கள்ல நான் எல்லாம் வந்து எழுதுவேன், ஆனா எனக்கு படிப்பு அதிகம் ஓடாது. இருந்தாலும் 35 மார்க் வாங்கிட்டவன் உண்டுமான அவன் பாஸ் தான். அந்த 35 மார்க் வாங்கறதே பெருமையா இருக்கும். அதாவது கலீல் ரஹ்மான் 35 மார்க் பாஸ் ஆயிட்டாருன்னு நம்ம எல்லாரும் மத்தியும் சொல்லுவாங்க. அதாவது பேப்பரை வாங்கி வச்சு ஒவ்வொரு ஆளுக்கா கொடுக்கும்போது அந்த

0: நமக்கு பெருமையா இருக்கும். அதாவது அந்த காலகட்டங்கள்ல 35 மார்க் வாங்கி வின் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும்.
1: ரொம்ப பெரிய விஷயம்.
0: காலங்கள்ல படிப்புகள் கொஞ்சம் குறவுதான் மக்கள். அந்த காலகட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது கூட நான் அநேகமான பாடங்கள்ல 35 மார்க் எல்லாம் எடுத்திருக்கிறேன்
1: அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: எடுத்திருக்கிறேன், ஆனா குறவாவும் எடுத்திருக்கிறேம்மா.
1: சரி,
0: ஆமா, ஆனா அந்த காலங்கள்ல எல்லாம் எனக்கு மறக்க முடியாது.
1: நன்றி, நன்றி.
0: ஒரு இன்பகரமான காலம் தாங்க சொல்லி என்னுடைய உரையை நெல்லுக்கு நிறைவு செய்யறமா வாய்ப்பு அளித்தது. நன்றி,
1: நன்றி, நன்றி. அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துட்டாங்க. 35 மதிப்பெண் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அந்த மதிப்பெண்ணுக்காக நிறைய பேர் வந்து காத்து இருந்திருப்பாங்க இல்லையா. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல கிளைமேட் பிரச்சாரத்தில் இருந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சௌரியமா இருக்கு.
1: ம், சொல்லுங்க.
2: ஏம்மா, நான் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். தமிழ்ல அழகா கை எழுத்தும் அருமையா இருக்கும். அதே நேரத்தில் நல்லா தமிழ் உச்சரிப்பும் அழகா இது பண்ணாரு. அந்த தமிழ் நான் 1ஆம் நம்பர்ல பாஸ் பண்ணுவேன். அப்படி இருந்தும் எங்க வறுமைக்கு எங்க குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக 5ஆம் படிக்க போகும்போது பிச்சுமணி சார் சொன்னார், என்னடா படிப்பை விட்டுட்டு போறியடா, என்ன செய்யணும் ஐயா, எங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, அருமையான ஒரு பையனை நாங்க இழக்க வேண்டியது இருக்கு, அதனால நீ எங்க போனாலும் படிப்பை மட்டும் கொஞ்சம் பேப்பரையாவது படிச்சு உன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கே பாரு. அதை பயன்படுத்திதான் இன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளவு தமிழோட விளையாடுகிறாங்க விளையாட்டு மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு அருமையா நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. அதான் அந்த பிச்சுமணி சார் எனக்கு ஓட்டி அறிவுரை, இன்று வரைக்கும் 73 வயசாவது இன்னும் உங்களோட தமிழோட உரையாடி இருப்பது அவருக்கு கொடுத்த உற்சாகம். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி. அழகா வந்து பதிவு பண்ணாங்க. அடுத்த ஒரு நேயர் யாருன்னு பாத்திரலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். அந்த ஆசிரியர் தேர்வு முடிஞ்சு அந்த பேப்பரை வகுப்பறையில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன மதிப்பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்குமே பெரிய அந்த கண்கள் எல்லாருமே அந்த டேபிளில் இருக்க பேப்பர் மேலே தான் வந்து இருக்கும். குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், 90 எடுத்தாலும் நம்ம 99 எடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த 35 மதிப்பெண் எடுக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு தான் அங்கே வந்து ஒரு மன போராட்டம், அந்த இதய துடிப்புங்கிறது அந்த வகுப்பறையில் அந்த பேப்பரை கொடுக்குற வரைக்கும் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இந்த அனுபவம் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அதாவது அந்த 35 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த அனுபவத்தை கடந்து வந்த எல்லாருக்குமே அந்த வகுப்பறையில் வந்து இருந்திருக்கும். வணக்கம், வணக்கம். இன்று பிற்பகல் 3:02 கோகோ நேர் விருப்ப பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி,

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: சரி சரி,
3: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
4: வணக்கம்,
3: சங்கரங்கோயிலிருந்து கோட்டியப்பன் சார். நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க இப்போ வந்து பெண்களை எவ்வளோ வளர்த்துருக்கேன், எங்களை வச்சுதான் பேசுறேன். ஆமா ஆமா,
3: பரீட்சை பேப்பர் அனுபவம் பத்தி சொல்லுங்க.
4: அதாவதுமா 9 வரலாறு புவியியல் ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை கூப்பிட்டு பேப்பர் கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து நம்ம எனக்கு வந்து ஒரே பதட்டமா இருந்தது, 5000 அவரு வெயிலான பையங்களை பூரா தம்ப வச்சு ஒவ்வொரு அடியா அடிக்க. இந்த அந்த நேரத்துல அன்னைக்கு அந்த பீரியட் முடிஞ்சு வச்சு பேப்பர் கொடுத்து வர வந்தது முடிஞ்சு வச்சு நாளை பாத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு அந்த அனுபவம் இருக்குமா.
3: அழகா சொன்னீங்க, நன்றி.
4: நன்றி
3: நன்றி நன்றி.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஆனால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக வந்து இருக்கும். அந்த நம்ம பள்ளி நாட்களில் பரீட்சை பேப்பர்னு சொன்னதும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ளூ கலர் பென்னில் வந்து எழுதியிருப்போம். ஆசிரியரோட அந்த மை வந்து, அதுவும் பேனா மையாக தான் இருக்கும், பால் பாயிண்ட் பென் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த சிவப்பு நிற மையை பார்த்தாலே அவங்க கையில் அதை வச்சுருக்கும் போதே எதை ரவுண்ட் பண்ணுவாங்க, எதை வந்து தப்பு போடுவாங்க, எதுக்கு வந்து ஜீரோ போடுவாங்க அப்படிங்கிற பயமே வந்து இருக்கும், போட்டிருப்பாங்கன்னு இருக்கும். அது பேப்பரை வாங்கி பார்த்ததும் அந்த சிவப்பு நிறத்தை பார்க்கவுமே வந்து ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா அது ரைட்டாக இருக்கும் போது அதை பார்க்க அழகாக இருக்கும், தப்பு போட்டிருக்கும் போது அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மறக்க முடியாத அனுபவம் நமக்கு அந்த வகுப்பறையில் வந்து இருந்திருக்கும். அடுத்து வரும் நேயர்.
1: திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்திலிருந்து சேர்ந்து சம்பந்திருக்கேன். பள்ளி பருவமும் அனுபவம் வாய்ந்த பரிச்சயம் தானே,
0: பரீட்சை பேப்பர் அனுபவம்,
1: பரிச்சை பேப்பர் அனுபவம். பள்ளி அனுபவம் வந்து நாங்களே படிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்
0: தானுங்க,
1: அது வந்து ஏழை பணக்காரமா தேடாம படிப்பாங்க, அப்ப பிரைவேட் ஸ்கூல் கிடையாதுங்க. ஒரு அனுபவம் இருக்குங்க, படி அதாவது அஞ்சாவது வரைக்கும் உள்ள ஸ்கூலுங்க, அஞ்சாவதுக்கு மேல வந்து
0: இல்ல. பரீட்சை பேப்பர் அனுபவம் பத்தி சொல்லுங்க.
1: பரீட்சை பேப்பர் அனுபவம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் கிடைக்குங்க, புரிஞ்சிருங்க. அடுத்து சொல்ல வந்தேன், படிக்கும் போது பாத்தீங்கன்னா 6-8 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அனுபவம் அந்த இது இருக்குங்க, அதை படிக்கணும் படிக்கணும். 8-9 போகும்போது நண்பர்கள் அதிகமாக சேர்ந்துருக்குங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எழுதும் போது தெரிஞ்சிருங்க, நான் படிக்கும் போது நான் 8th வரைக்கும் பிரச்சனை இல்லை, 9-9 கொஞ்சம் நண்பர்கள் அப்புறம் தொழில் ஆர்வத்துக்கு வந்துட்டேங்க, நான் எழுதும்போது தெரியும் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபெயிலுங்க, எனக்கு போகல அப்படின்னா இல்ல மறுபடியும் நீ படிச்சா குடிச்சிருக்க விட 2 வருஷம் ஃபெயில், அதுக்கப்புறம் தொழிலுக்கு வந்து இப்போ வணிகம் தான் பண்ணிருக்கிறேங்க. நம்ம எழுதும் போது வந்து ஆர்வமா இருக்கும், அதுலயே ஈடுபாடு இருக்கும் வேறங்க. அன்னைக்காக இன்னைக்கெல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூலு ரொம்ப நல்லா ஒரு அனுபவம் தான் வந்துருதுங்க.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. சொல்லுவாங்க இந்த பள்ளி பருவ நாட்கள் வந்து வேலைக்கு வந்து பிள்ளைங்களை வந்து அனுப்பக்கூடாது, வேலைக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் ஆர்வம் அதிகமாகி படிப்பில் வந்து ஆர்வம் குறைவாகும் அப்படின்னு. அந்த நாட்களில் விளையாடணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், சில பாடங்கள் சில பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. சிலர் பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா தையல் கற்றுப்பாங்க, எம்ப்ராய்டிங் வந்து கற்றுப்பாங்க, ஏன் சிலர் வந்து சமையல் கூட வந்து கற்றுப்பாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் வந்து பண்ணுறதுக்கு அனுமதி வந்து கொடுக்கணும். வேலைக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த பள்ளி ஆர்வம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோயில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம் மு கோவிந்தராஜன்.
0: சொல்லுங்க.
2: படிச்சிருக்கம்மா.
0: சரி.
2: எனக்கு கண் பார்வை தெரியாது.
0: சரி.
2: போர்டில் எழுதி போட்டா பார்க்க மாட்டேன், கைடு வச்சு படிச்ச 270 மார்க்
0: வாங்கியிருக்கேன்.
2: மார்ஜின் மடிச்சு பக்கம் பக்கமா எழுதுவேன். சிலர் என்ன செய்வான், என் ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இடம் விட்டு பேப்பர் அதிகமா வாங்குவோம், ஃபெயிலா போனான்.
0: சரி.
2: நான் எப்படியோ பாஸ் ஆனேன். அப்புறம் ஒரு 60-70 கவிதைகள் எழுதியிருக்கேன், என்ன மறக்க முடியாம ஆக்குறதுக்கு
0: முன்னால கொஸ்டின் தருவாங்க, ஒரு சைலண்ட் இருக்கும், அந்த சைலண்ட நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது, ஒரு வித பயத்துல தெரிஞ்ச கேள்வி கூட நமக்கு இது இந்த கேள்வி இல்லையே அப்படின்னா தான் சொல்லுவாங்க. பரீட்சைகளில் இருக்கும் போது அமைதியாக ஒரு 5 நிமிஷம் நீ 1-2 தடவை வந்து அந்த கொஸ்டினை வாசித்து பார்க்கும்போது தெரியாத விஷயங்களும் கொஞ்சம் இதுக்கு இதுதான் கொஞ்சம் இதை எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். பதட்டப்பட்டோம் அப்படின்னா தெரிஞ்ச விஷயம் கூட மறந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து நேரில் வந்து சந்திக்கலாம்.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான நேர்களை சந்திச்சலாம். வணக்கம். வணக்கம். பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதான் நிறைய விஷயங்கள் அந்த பள்ளிக்கூடம் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். நினைவலைகளின் ஒரு கூடம் அப்படின்னா அது வந்து பள்ளிக்கூடம் தான். அதில் ஒரு அங்கம் இந்த பரீட்சை பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு உயர்வுக்கு வழிகாட்டுதலுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்று தந்திருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கஷ்டப்பட்டிருக்கீங்களா இல்லனா மதிப்பெண் குறைவா எடுத்திருக்கீங்களா இல்ல அதிக மதிப்பெண் எடுப்பீங்களா?
1: பாஸ் ஆறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்க தோட்டத்துல விவசாயம், தோட்டத்துக்கு போயிட்டு வர பள்ளியிடம் போகும் லேட் ஆகும்.
0: சரி,
1: அதனால அங்க வாத்தியார் கண்டிச்சேன்.

0: அதனால அது மறக்க முடியாத நிகழ்ச்சி தானே மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அழகா வந்து சொன்னீங்க, நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். இப்போ லைன் கிடைக்காம கூட நிறைய நேர்கள் வந்து இதை நம்ம சொல்ல முடியலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பள்ளி நாட்கள் அடுத்து நம்ம கல்வி நிலையில் உயர்றதுக்கான ஒரு அஸ்திவாரமான ஒரு நாட்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது, நம்ம வீட்டில் சொல்லித்தரது வேறு, வெளி உலகம் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நாட்களில் ஆரம்ப நாட்களில் நம்ம வந்து அழுதாலும் அடுத்து வந்து நமக்கு ஒரு அமைதியையும் தெளிந்த யோசனையும் தரக்கூடிய ஒரு இடமாக வந்து அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய ஆனந்த பூங்காற்று.

0: இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா டிரினிடா டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

92.6 இசையோடு என்றும் நீங்கள். கால் பண்ணுங்க 0462 1 2 3 1 1 3 3

0: இன்றைய காலேஜ் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, சீக்கிரமாக எழுமணுமா, கிளைமேட்டும் அதுக்கு ஏத்தாப்பில் தூங்கு சாமி தூங்கு அப்படிங்கிற மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த சில்லுன்னு காலை பொழுதில் சுப்பமான நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனசுக்கு பிடிச்ச பல்களை நாமளே கால் பண்ணி கேட்ட சமையாக இருக்கும் இல்லையா? அந்த விதத்தில் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் நண்பனேயர் வணக்கம். சொல்லுங்க சுதா, நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: எனக்கு அரண்மனை கிளி படத்துல இருந்து வான்மதியே என் வான்மதியே.
0: வான்மதியே இப்ப காலையில தேட போறீங்க, என்ன பாடல்ல கேட்க போறோம் அப்படிதானா?
1: ஆமா ஆமா,
0: சூப்பர்மா சூப்பர். நீங்க விரும்பி கேட்ட பால் கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி.
0: மக்களை மனமுருமதி நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய, தெரிஞ்சிருக்கக்கூடிய பொது அறிவு கேள்விகள் நம்ம கேட்போம் இல்லையா? அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய நேருக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்கலாம். உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனமான சஹாரா பாலைவனம் எங்கு இருக்குது, எங்கு அமைஞ்சிருக்கு? உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனமான சஹாரா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான பதிலோட உங்களுடைய விருப்பப்பால் நீங்கள் கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உடையாம்புலி சுதா விருப்பத்தில் கேட்கலாமா?

0: வரவேற்கிறோம்.
1: தெரியுமா,
0: உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனமான சஹாரா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ ஐரோப்பாவா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்காவா?
1: ஐரோப்பா மேடம்.
0: இல்லையே, அப்ப என்ன ஆப்ஷன்? ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. சூப்பர், ஓகே ஹுசைன், நீங்க விரும்பி கேட்டவங்க உங்களுக்காக ப்ளே பண்ணிடலாம். நன்றி. அண்ட் அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி இந்த இடத்துல நான் கேட்குறேன். பிளேக் நோய் எந்த உயிரினத்தின் வழியாக அதிகமாக பரவுது? பிளேக் நோய் எந்த உயிரினத்தின் வழியாக அதிகமாக பரவுது? இந்த கேள்விக்கான பதிலோட உங்கள் விருப்பப்பல்ல கேட்கலாம் நிலைப்பண்பலை 102.6. இப்போ பாடல் பூவே உனக்காக, மேலப்பாளையம் உசேன் விருப்பத்தில் பாடல்.

நாள் இதே நேரம் ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz 10:17 நிமிடத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மக்களின் நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:10-12:50 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில மூட்டை கட்டிய கனவுகள், இதை பத்தி தான் பேச போறீங்க. பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்து தெரிஞ்சுக்க போறீங்க. 1:10 தொடர்ந்து நலம் தான நிகழ்ச்சியில மலச்சிக்கல் பசியின்மை குணமாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். 1:55 நலம் தான நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். பத்து மணி 18 நிமிடமாகுது. பண்பலை 102.6 நீங்க கேட்டு

0: இருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேர்களாகிய நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 04226216113 04226216113. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பணியர் வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம். சொல்லுங்கம்மா காலேஜ் உணவு எல்லாம் முடிஞ்சுதான்
1: சாப்பிட்டாச்சா?
0: சரிம்மா சாப்பிட்டாச்சுமா. சொல்லுங்க இங்க சாப்பாடு கேட்டுருவோங்கிற மாதிரியே சாப்பிட்டாச்சுன்னு மெதுவா சொல்றீங்க. வந்துருவோம்மா. சொல்லுங்க நிகழ்ச்சி என்ன பால் வேணும்?
1: எனக்கு இன்னைக்கு எஜமான்ல இருந்து ஆலப்போல் வேலப்போல்.
0: கண்டிப்பா அந்த பால் கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, பிளேக் நோய் வந்து எந்த உயிரினத்தின் வழியா அதிகமா பரவுது அப்படின்னு? சுரண்டை பாப்பா அவங்களுடைய விருப்பப்பால கேக்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி, முட்டைகளை அடைகாக்கும் ஆண் பறவையினம் எது? பொதுவாக பெண் பறவை தானே முட்டையிட்டு அடைகாக்கும், ஆனால் முட்டைகளை அடைகாக்கக்கூடிய ஆண் பறவை இனம் இருக்குது, அது எந்த பறவை இனம்? அந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. இப்போ பால கேட்கலாம் சுரண்டை பாப்பா அவங்களுடைய விருப்பத்தில்.

0: கர்நாடக சமணப்பாளர்களை அள்ளியலை வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:25 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில பொது அறிவு கேள்விகளையும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆக டபுள் டமாக்கான்ற மாதிரி ஒரு பக்கம் பொது அறிவையும் வளர்த்த மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் மனசுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்ட மாதிரி ஆச்சு இல்லையா? நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பனையர் வணக்கம்.
1: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தன்குடி முருகன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நான் கேட்க போற அருமையான பாட்டு கும்பகர சங்கையா படத்துல இருந்து சென்ட்ரல் காசு சென்ட்ரல் காசு அந்த பாட்டு மேடம்.
0: நல்ல சிலு சிலு குழு குழுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏத்த பாடல் இல்லையா? ஓ சூப்பர் சூப்பர், அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், முட்டைகளை அடைகாக்கும் ஆண் பறவை இனம் எது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? ஆப்ஷன் ஏ வந்து பெங்குவின், ஆப்ஷன் பி வந்து கழுகு. சூப்பர் சூப்பர், சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சாத்தன்குடி முருகன் அவருடைய விருப்பத்தில் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி முட்டைகளை அடகாக்கக்கூடிய ஆண் பறவை இனம் பெங்குயின் அப்படின்னு சரியான பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வியை நாம் இந்த இடத்துல கேட்கலாம். சங்க காலத்தில் கடற்கரையோர நகரங்கள் எப்படி அழைக்கப்பட்டுச்சு? அந்த நகரத்தை வந்து என்ன பேர் சொல்வோம்? சங்க காலத்தில் கடற்கரையோர நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இப்போ பாடல் சாத்தன்குடி முருகன் விருப்பத்தில்.

0: பத்தமணிமா பத்த ஒரு நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைய தீம்பான்மலை 102.6 மனம் விரும்புதே. மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேரலைகள் நேரலையில் கேட்டுட்ருக்கிறாங்க. நீங்களும் கால் பண்ணுங்கள். 0462-2516-1133 0462-2516-1133 நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அதிசய பிறவி படம் கும்மி கொட்டி கும்மி கொட்டி அந்த பாடல்.
0: அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். நான் கேட்டிருந்தேன், சங்க காலத்துல கடற்கரையோர நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன?
1: பட்டினம்,
0: பட்டினம், காவிரி பூம்பட்டினம், காயல் பட்டினம். சூப்பர் சூப்பர், சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. சென்னை பட்டாபி அவருடைய விருப்பப்பால கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த நேர்கான கேள்வி இந்த இடத்துல கேட்டலாம். பின்கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிஐஎன் பின்கோடு. இப்போது பாளையங்கோட்டை பின்கோடு அப்படின்னா 6270002 சொல்லுவோம்ல, அந்த பின்கோடில் பிஐஎன் அந்த பின் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன? பின்கோடுனுடைய விரிவாக்கம் என்ன? எந்த கேள்விக்கான பதிலோட உங்க விருப்பப்பால நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். இப்ப பாடல் உங்களுக்காக சென்னை பட்டாபி விருப்பத்தில்

மண்ணின் மனம் கொண்ட குரல், மனங்களை இணைக்கும் நாதம், காலம் பேசும் ஒலி, நினைவுகள் பாடும் வழி. இசைத்தமிழ் ஆகாஷ்வாணியோடு இணைந்தது நம் வாழ்வு. 90 ஆண்டுகள் மகிழ்வில் தொடர்ந்து கேளுங்கள், உணருங்கள், இணையுங்கள், மகிழுங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி.

இசையால் இதே நிற்போம். ஆகாஷ்வாணி துணல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:38 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில.

0: மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேர்கள் கேட்டுட்ருக்காங்க. அதோட பொது அறிவு கேள்விக்கான பதில்களையும் சும்மா சட்டு சட்டுன்னு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய இடத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டிலிருந்து விக்டர் பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? எனக்கு பாஞ்சாலங்குறிச்சில இருந்து சின்ன சின்ன அந்த சாங் கொடுங்க.
0: சின்ன சின்ன பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா? சரி, பின்கோடு PIN பின்கோடு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான விரிவாக்கம் தெரியுமா?
1: பின்கோடு விரிவாக்கம் தெரியாத மேடம்.
0: தெரியாதுங்களா, சரி தெரிஞ்சுக்கோங்க. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், அவ்வளவுதான்.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.
0: அருமை அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி விக்டர் அவருடைய விருப்பப்பால்ல. கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வியை நம்ம இந்த இடத்துல கேட்கலாம். காந்திஜியினுடைய உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதன் முதலில் வெளியிட்ட வெளிநாடு எது? காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதன் முதலில் வெளியிட்ட வெளிநாடு எது? ஸோ பின்கோடு அப்படிங்கிறதுக்கு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு யார் வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் ரெட்டியார்பட்டி விக்டர் விருப்பத்தில் கேட்கலாமா?

0: கட்டகசமான பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:45 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்பதி நிகழ்ச்சி. மக்களின் இளைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கோவிந்த் பல்லப் பந்த் அதை குறித்த தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3:02 குக்கு நிகழ்ச்சி நேரு விருப்ப பாடல்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 4:02 பொதிகை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் சுட்டீஸ் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வைக்கலாம். இன்றைய 9:30 கிழக்கு சேனல் நிகழ்ச்சியில் காலமேக புலவருடைய பல்சுவை பாடல்கள் தெரிஞ்சுக்கலாம். மனமுருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்புணையர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: மாவட்டம் மடத்தூர் ஆரம் ராமகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அண்ணாமலை படத்துல இருந்து வந்த என்ன பால்
0: கேரம்பா. வேகமா பேசிட்டு எங்க போக போறீங்களா? வேக வேகமா பேசிட்டு எங்க போக போறீங்களா? காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதன் முதலில் வெளியிட்ட வெளிநாடு எது? ஆப்ஷன் ஏ. எங்க நான் பேசுறதங்க, எனக்கே போட்டு கட்டுறீங்களா?
1: நன்றி.
0: பல்வேறு வேலைகள் இருந்தாலும் பிடிச்ச பால கேக்குறதுக்காக லைன்ல வந்தீங்க, அது போட்ட உடனே கிடைச்சதுல சந்தோஷம் ஒரு பக்கம். இருந்தாலும் உங்க விருப்ப பாடலை கேக்குறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நேருக்கான கேள்வி நான் அந்த இடத்துல கேட்டுறேன். அதுக்கு முன்னாடி காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சலட்டியை முதன் முதல்ல வெளியிட்ட வெளிநாடு வந்து போலந்து நாடு, சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வரக்கூடிய நேயர்கான கேள்வி என்ன அப்படின்னா, 9 நாழி உடுப்பவை 2 அப்படின்னு சங்க இலக்கிய புறநானூற்றில் ஒரு பாடல் வரும். இந்த பாடலை எழுதினது யார்? 9 நாழி உடுப்பவை 2. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் தூத்துக்குடி ராமகிருஷ்ணன் உருப்பத்தில் கேட்கலாமா?

0: அட்டகாசமான பல்கலை அள்ளி அள்ளி வழங்கும் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:52 நிமிடத்துல மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தென்காசி மேலத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன்
0: மேடம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
1: ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து சொர்க்கமே என்றாலும் இது நம்ம ஊரு போல வருமா,
0: மேலகாரம் போல வருமா. அப்படியா?
1: மொத்தத்துல திருநெல்வேலி.
0: சூப்பர் சூப்பர். திருநெல்வேலி போல வருமா அப்படி கேட்டலாம். ஓகே ஓகே, மாவட்டத்தையே சொல்லிடலான்றீங்க.
1: ஆமா ஆமா.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, 9 நாழி உடுப்பவை 2.
1: ரெண்டு ஆப்ஷன்
0: ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் ஏ வந்து

0: நக்கீரர், ஆப்ஷன் பி வந்து ஔவையார்.
1: நக்கீரன்.
0: நக்கீரர், சரியான பதில்.
1: நன்றி,
0: அருமை அருமை. நன்றி நன்றி. நீங்களே மனமுருந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மேலகரம் ஜெயக்குமார் அவருடைய விருப்பத்தில் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கிறோம். 11 மணிக்கு அஞ்சல் பேட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நீங்களின் கருத்துக்கள். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல்

கடக சமணர்களே, அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திறன் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இதுவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலி கேட்டு ரசிச்சீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மக்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருக்கிறோம் அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இணைந்திருங்கள் பண்பலை 102.6 ஓடு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10-12:50 சிநேகிதியே, மூட்டை கட்டிய கனவுகள் பற்றிய தலைப்பிற்கு தான் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம். 1:10 தொடர்ந்து நலம்தானா மலச்சிக்கல் பசியின்மை குணமாக செய்ய வேண்டியவை. 1:55 தொடர்ந்து நலம்தானா குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு கோவிந்த் பல்லபந்த் பற்றிய தகவல்கள். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள். ஆறு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10-6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரையிசை. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். நாட்டு கோழிகளின் தீவன மேலாண்மை உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். 8:05 இளங்காற்று. 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல். காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள். 10 மணிக்கு தாலாட்டம் தென்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின்

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் சசிகலா.
0: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டை கட்டிய கனவுகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு.
1: மூட்டை கட்டிய கனவுகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பிரேமி?
0: அதாவது நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். சின்ன வயசுல இருந்து இது ஆகணும், அது ஆகணும், இல்லை இதை இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அது நிறைவேறாமல் போயிருக்கும். அது அப்படியே
1: திருமணத்துக்கு அப்புறம் கூட அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கும். அப்போதான் அது வந்து பிறந்த வீட்டில் ஆசை வந்து நிராசை ஆகாது.
0: கண்டிப்பாக
1: அங்கே சில விஷயங்கள் நினச்சி நடக்காமல் இருந்து தொடர்றது வந்து புகுந்த வீட்டில் தான். அங்கே நடக்காத போது அது மூட்டை கட்டிய கனவுகளாக இருக்கும்.
0: கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம தோழிகளுக்கு என்னென்ன கனவுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இங்க கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு தோழி யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். எஜமான் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்களுக்கு ஆகாஷ்வாணி திறன் வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும், நம்ம இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து படிப்போம்.
1: ஆனால்
0: காலமும் சூழ்நிலையும் நம்மளுடைய குடும்பத்தோட தேவைக்காகவும் நம்ம என்ன
1: பண்ணுவோம்னா,
0: ஒரு துறையில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அப்புறம் இன்னொரு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா படித்தது ஒரு பக்கம், ஆனால் கிடைச்ச வேலை அதுக்கு ரிலேட்டடாக இருக்காது, அந்த மாதிரி நிறைய பேர் மாறியிருப்பாங்க.
0: அதுவும் சில குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லவும் ஒரு தலைவி வந்துட்டாங்க, பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். எங்க அம்மா பிரியமான பிரேமியமாட்டே, எங்க சந்தோஷமான சசிகலா மாட்டே பேச கடையினு தீ மறந்து நல்லா இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மாதிரி இருக்கணும் நல்ல சொத்து கூட நமக்கு வேணாம், அது நல்ல குணமும் அது செயலையும் கொண்டு வந்து வளர்க்கணும்னு எனக்கு ஒரு கனவு கண்டி வச்சுட்டோமா.
0: உங்களுக்கு பசங்க தான் இருக்காங்க, ஆனா வர்ற மருமகளை வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும்ங்கிறது கனவா இருக்கு.
1: இது வந்து நிறைவேறக்கூடிய கனவு, உங்களுக்கு வரப்போற மருமகளை நீங்க நல்லா பாத்துக்குவீங்க. நம்ம பீமாமா அப்படிலாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: மூட்டை கட்டிய
1: கட்டிய கனவுகள், அதாவது நிறைவேறாம போயிருக்கும். சரிங்கம்மா, நிறைவேறட்டும். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: தேங்க்யூமா. தேங்க்யூ. அவங்க வந்து எதிர்கால கனவை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மூட்டை கட்டிய கனவு அப்படிங்கும் போது, இப்போது பிறந்த வீட்டில் பிஏ பிஎட்டு படிச்சிருப்பாங்க, சரி நம்ம கணவர் வீட்டுக்காவது போய் டீச்சராக வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் உள்ள வேலையை பார்க்குற மாதிரி படிச்சுட்டும் வீட்டு வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெண் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம டீச்சராக ஆகணும்னு நினச்சோம், ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினச்சோம், ஆனால் முடியலையே, நம்ம கனவு இப்படி வந்து அப்படியே தேஞ்சு போயிட்டேன்னு. ஆனால் அவருடைய கல்வி வந்து அவங்களுடைய பிள்ளைங்க வந்து பயன்படுத்துவாங்க.
1: கண்டிப்பாக சில பேர் வீட்டில் வந்து தான் ஆக முடியாட்டியும் தன்னுடைய
0: பிள்ளைகளை ஆக்கணும் அப்படின்னு, ஏன்னா இவங்க படித்த கல்வி அவங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன்லாம் வெளியில் அனுப்பணும் இல்லை, அவங்களே படிக்க வச்சு எப்படி போனால் எந்த துறைக்கு போகலாம், இப்போ என்னால் தான் முடியல நீயாவது படி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய கனவுகளை பெண்கள் வந்து மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க?
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா.
2: பொறுமையோடும் பொறுப்போடும் வழங்கிறதுக்கும் சசிகலாம் எடுத்துக்கும் பிரியமுடன் வழங்கிறதுக்கும் பிரேமி மேடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேர் பார்த்து நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். எப்படி நீங்க இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, மூட்டை கட்டிய கனவு நீங்க என்ன நினைச்சீங்க, இப்ப என்னவா இருக்கீங்க?
2: நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு படிக்க முடியாது.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போ உங்களுக்காக அரசு திரைப்படத்திலிருந்து சுஜாதா விஜய் எஸ் தாஸ் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க.

0: 12:15 நீங்க நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: மூட்டை கட்டிய கனவுகள்.
0: ஆமா,
1: கனவு நினைவாகிறது அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அதற்கான காலமும் சூழ்நிலையும் அமையும் போதுதான் சில விஷயங்கள்லாம் நிறைவேறும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து இப்படி மூட்டை கட்டி வச்சுட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா?
0: நிறைய இருக்கு,
1: நிறைய இருக்கு.
0: சரி, நீங்க ஏதாவது ஒரு கனவுகள் அந்த மாதிரி நடக்காம?
1: ஆமா, நம்ம வந்து

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: என்ன புது ஏசி?

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 12:26 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
3: சொல்லுங்கம்மா, மூட்டை கட்டிய கனவுகள்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?
2: மூட்டை கட்டிய கனவுகள்னா சிறு பிள்ளையில நிறைய கனவுகள் கண்டிருக்கேன்.
3: என்ன கனவு, ஏதா ஒன்னு சொல்லுங்க.
2: அதாவது இந்த மேடையில பேசணும்னு ஆசைப்படுவேன்.
3: சரி,
2: மைக்க புடிச்சு பேசலாம். கோவில் திருவிழாலாம் வரும் பாத்தீங்களா, கோவில் திருவிழாக்கள்லாம் பெரிய பெரிய ஆளுக்கள கூட்டிட்டு வருவாங்க. பெரிய பெரிய ஆளுகள், அதாவது ஆன்மீக சொற்பொழி வாட்டுறவர்கள்லாம் வருவாங்க எங்க ஊருக்கு. வந்து சொற்பொழி வாட்டும் போது எனக்கு ஆசையா இருக்கும், இதே மாதிரி நம்மளும் பேசுவோமா அப்படின்னு நினைப்பேன். நினைத்து ரொம்ப ஆசைப்பட்ட தருணங்கள் அதிகம். ஆனா அந்த தருணங்களை கூட இப்போ நிறைவேற்றினேன். சமீப காலத்துல எல்லாம்
3: அப்படிதான்
2: அதாவது ஓரம் கட்டின கனவுகள்னு எதுவும் ரொம்ப கிடையாது. எப்பவுமே கனவு வாங்குறது பாசிட்டிவான கனவுகளா தான் இருக்கும் எனக்கு.
3: அழகா பேசுங்க, நன்றி
4: கலந்துகிட்டதுக்கு.
1: இது மாதிரி உங்களுடைய மூட்டை கட்டிய கனவுகளையும் எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. தூள் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 12:34 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதே நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு தோழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: மூட்டை கட்டிய கனவுகள். நிறைய கனவு இருந்தாலும் ஒரு சில கனவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம இது இல்லாமல் முடியாது அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஒரு திட்டம் வந்து போட்டு வச்சுருப்போம்.
1: கண்டிப்பாக.
2: ஆனால் சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கனவே வேண்டாம், நம்ம வந்து இதை பார்ப்போம் அப்படின்னு சூழ்நிலை வந்து நம்மளுடைய கனவே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்து மாற்றிடும். அந்த மாதிரி மாற்றும் போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, நினச்ச அந்த எண்ணங்களை வந்து விட்டுருவாங்க.
1: கண்டிப்பாக.

0: சில கனவுகள் பசியின் நடுவில் பிறக்குது, சில கனவுகள் வழியின் நடுவில் வளர்கிறது, இன்னும் சில கனவுகள் ஒரு மூட்டையிலேயே கட்டி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாதையில் சுமந்தபடியே பயணம் செய்துன்னு சொல்லலாம். நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு தோழி, வணக்கம். வணக்கம்.
1: ஓகே, லைனுக்கு வந்தாங்க. அவங்களும் ஏதோ கனவை நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு தோழியை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். முன்னருகே நானும் இருந்தால் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நேர்களே, 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில கோவிந்த் பல்லபந்த் பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள் கேட்க இருக்கிறீங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த

0: என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான்
0: தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியை

இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில
2: மூட்டை கட்டிய கனவுகள், அதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா,

0: நேர் கூட வந்துட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சசிகலா மேடம். வணக்கம் பிரீமிமா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சொல்லுங்கம்மா. யார் பேசுறீங்க?
2: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: கண்டிப்பா மூட்டைய திறந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மூட்டை சேர்ந்து தெரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா நீங்க கனவுன்னு சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட். கனவு மெய்ப்படம் தான், ஒன்னும் மெய்ப்படாம இருக்காது. நல்ல கனவா கண்ணா கண்டிப்பா மெய்ப்படம்
1: தான்.
2: அதையும் மீறி நம்ம காண்போம்ல. ஏன்னா கனவு தானே, சும்மா தானங்க.
0: கனவுன்னா தூக்கத்துல வர்ற கனவு இல்ல. எதிர்காலத்துல நம்ம இப்படி ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். ஆனா காலமும் சூழ்நிலையும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒத்து போகாது. அப்ப அவங்களுடைய திட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த கனவை வந்து மூட்டை கட்டி வைப்போம். வேண்டாம், இதை விட சிறப்பா இன்னொன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் வந்து கேட்டுட்டு.
2: கண்டிப்பா, ஏன்னா நான் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல நல்லா படிச்சேன். ஆனா எல்லாருக்கும் சூழ்நிலைன்னு இருக்கும், அது கண்டிப்பா குடும்பத்தோடதான் நம்ம இருக்கறனால அங்க ஒரு சூழ்நிலை. ஏன்னா முன்னாடி ரொம்ப கஷ்டம்.
1: வசதிகளும் இல்ல இல்லையா, தெரியாது. ரொம்ப அழகா அருமையா நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க.
0: நன்றி.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சாதன சர்க்கம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:55 நீங்க நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில மூட்டை கட்டிய கனவுகள் அப்படிங்கிற தலைப்புல தோணிகள்லாம் ரொம்பவே அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய மூட்டை கட்டிய கனவுகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியை உங்களுடன் நீந்திருந்து வளர்ந்து வழங்கினது நான் உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் சசிகலா.
0: இப்ப உங்களுக்காக பாடல் இன்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மகப்பேறு சலுகைகளை வழங்குகிறது. இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு மகப்பேறு சலுகை வழங்கப்படுகிறது. முதல் குழந்தைக்கு பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 2 தவணைகளில் 5,000 ரூபாய் மகப்பேறு சலுகையாக வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளி பிரசவத்திற்கு பிறகு ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மகப்பேறு சலுகைக்கான அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பண ஊக்கத்தொகையை பெறவும் உரிமை உண்டு. இதனால் சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 1 தவணையில் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மிஷன் சக்திக்கான புதிய வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான தகுதிகள்: விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேலையில் இருப்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். தகுதியுள்ள பயனாளிக்கு குழந்தை பிறந்த 270 நாட்களுக்குள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். ஒரு பயனாளி தனது இரண்டாவது கர்ப்பத்தில் இரட்டையர்கள் 3-4 குழந்தைகள் பெற்றெடுத்தால், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால், பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம் 2.0 விதிமுறைகளின்படி இரண்டாவது பெண் குழந்தைக்கு ஊக்கத்தொகை பெறுவர். பட்டியல் பிரிவினை சார்ந்த பெண்கள், 40% அல்லது அதற்கு மேலுள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள், BPL ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள், ஈஸ்ரம் அட்டை வைத்திருக்கும் பெண்கள், கிசான் சம்மான் நிதியின் கீழ் பயனடைந்த பெண் விவசாயிகள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையோர் ஆவர். இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற பயனாளிகளின் கணவரின் ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை. மத்திய அரசு அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வழக்கமான வேலையில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற முடியாது. விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான https://pmmvy.wcd.gov.in/ என்ற இணையதளத்தில் குடிமகன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்க வேண்டும். பின்னர் முழு பெயர், மாநிலம், மாவட்டம், பகுதி, தொகுதி, கிராமம் மற்றும் பயனாளியுடனான உறவு போன்ற விவரங்களை உள்ளிட வேண்டும். பின்னர் கணக்கை உருவாக்கு என்கிற பொத்தானை கிளிக் செய்யவும். கணக்கு உருவாக்கப்பட்டவுடன் வலைத்தளத்தின் பிரதான முகப்பு பக்கத்தில் உள்ள உள்நுழைவை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது பயனர் ஐடி, கடவுச்சொல் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிகரமான உள்நுழைவுக்கு பிறகு தரவு உள்ளீடு, அதனை கிளிக் செய்து பயனாளி பதிவு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இப்போது பயனாளி பதிவு பக்கத்தில் அனைத்து விரிவான தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொகுதி நிலை அதிகாரியின் ஒப்புதலுக்கு பிறகு நிதி நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடி பயனாளி பரிமாற்றம் மூலம் வரவு வைக்கப்படும். பயனாளிக்கு அவர்களின் ஆதார் அட்டை, வங்கி அஞ்சலக கணக்கு விவரங்கள், மொபைல் எண், தகுதிச் சான்று, ANC தேதி, குழந்தை பிறப்பு சான்றிதழ், குழந்தை நோய் தடுப்பு விவரங்கள் போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு https://pmmvy.wcd.gov.in/ என்கிற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு இதே அலைவரிசையில் சுற்றமும் நட்பும் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi participated in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru this morning. He also inaugurated the newly constructed Dhyan Mandir at the Art of Living International Centre. Addressing the gathering, the Prime Minister lauded the role of the Art of Living Foundation in promoting service, spirituality and social transformation.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:10. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டியவை என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து TMS பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காய்கறிகளும் கீரைகளும் சரிப்பாதி இருக்கணும். நார்ச்சத்து நிறைந்த வாழைத்தண்டு, அவரைக்காய் மற்றும் முழு தானியங்கள் மலச்சிக்கலை தீர்க்கும் இயற்கை மருந்துகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நார்ச்சத்துள்ள உணவுகள் குடலை சுறுசுறுப்பாக்கி செரிமானத்தை சீராக்கும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து TMS மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

14 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறவங்க. அதாவது மலச்சிக்கலுக்கு முதல் எதிரி அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் நீர் சத்து குறையிறது தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக்கியிருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இதமான வெந்நீர் குடிப்பது நம்ம குடலை சுத்தம் செஞ்சு பசியை தூண்ட உதவும்னு சொல்லலாம். அடுத்ததா நமது சாப்பிட்ற தட்டில் எப்போதும்

ஒரு மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் மலச்சிக்கல் மற்றும் பசையின்மை ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழங்களின் பங்கு. மலச்சிக்கல் தீர ப வரிசை பழங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. பப்பாளி பழம் மற்றும் பேரிக்காய், குறிப்பாக இரவு சாப்பாடுக்கு அப்புறமா ஒரு துண்டு பப்பாளி அப்படி இல்லைன்னா செவ்வாழை சாப்பிட்றது மறுநாள் காலையே லேசாக்கும், பசியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிட்றது பசியின்மைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முறையற்ற உணவு நேரம் பழக்கம்தான். பசித்த அப்புறமா உண்பதை விட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உண்பதை வழக்கமாக்கினா நம்ம உடல் தானாகவே அந்த நேரத்தில் ஜீரணம் அமிலத்தை சுரக்க தொடங்கும். இது பசியை தூண்டும் சொல்லலாங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:27 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. இன்னைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் சில விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தினமும் உடற்பயிற்சி அதாவது குடல் இயக்கம் சீராக இருக்க உடல் இயக்கம் அவசியம். தினமும் 20 நிமிட நடைப்பயிற்சி அப்படி இல்லைன்னா எளிய யோகாசனங்கள் குடல் சுவர்களை தூண்டி மலச்சிக்கலை தவிர்க்குங்க. உடல் உழைப்பு இருந்தால்தான் வயிறு தானாக பசியை கேட்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நொறுக்கு தினையை தவிர்க்கணும். அடிக்கடி பிஸ்கட் மைதா உணவுகள் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்றதால பசி மந்தமாகும். இவை குடலில் ஒட்டிக்கொண்டு மலச்சிக்கலை உண்டாக்கும். பசி எடுக்கும் போது மட்டும் சத்தான உணவுகளை சாப்பிடணுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. TMS பாடிய பாடல் நான் படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:35 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இஞ்சி மற்றும் ஜீரகங்க பசியே எடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உணவிற்கு அரை மணி நேரத்துக்கு முன் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை தேனில் நனைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சீரக தண்ணீரை குடிக்கலாம். இவை சீரண சக்தியை தூண்டி பசியின்மையை போக்கும் அற்புதமான பாட்டி வைத்தியம் கூட சொல்லலாங்க. அடுத்ததா மன அழுத்தமும் தூக்கமின்மையும் கூட செரிமானத்தை பாதிக்கும். இரவு சீக்கிரமா உறங்கி அதிகாலை எழுவது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குங்க. வயிறு சுத்தமா இருந்தா மனம் உற்சாகமா இருக்கும், மனம் உற்சாகமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமைக்குரல் திரைப்படத்தில் இருந்து டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டிய வேறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்.

0: நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் கமலா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டைப்பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணீர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
2: பிறக்கும்போதே நம்ம உடம்பு எல்லார் உடம்புலையும் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அது எதிர் அணுக்கள் நமக்கு நிறைய கிடைக்கிறது அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வர்றது. அது முத 6 மாதத்தில் பெரும்பாலான நோய்களுக்கு அது பாதுகாப்பு கொடுக்கும். பட் அந்த 6 மாதம் வளர்கிற குழந்தைங்களில் அதையும் தாண்டி அபாயகரமான நோய்கள்ன்றது இப்போ நிறைய உலகத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த தடுப்பூசின்னு சொல்லக்கூடிய வேக்சின் இப்போ ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். கடைசி ஒரு 50-60 ஆண்டுகளில் தடுப்பூசின்னு சொல்கிறது சயின்ஸில் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். நிறைய வியாதிகளை வரவிடாமல் தடுக்கிறதுன்றது நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கு. கிட்டத்தட்ட WHO கணக்குப்படி 50 மில்லியன் குழந்தைகளை தினமும் காப்பாற்றி வர்றதில் தடுப்பூசிகளுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. பிறந்த குழந்தைங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்றது நம்ம உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு சக்தின்றது ஒரு ஆர்மி மாதிரி, போருக்கு நம்ம தயார்படுத்துகிறோன்ற மாதிரி. ஸோ இந்த தடுப்பூசிகள் என்ன பண்ணுன்னா, இந்த சின்ன சின்ன கிருமிகளை, அதாவது இந்த டீஆக்டிவேட்டட் கிருமி, கொல்லப்பட்ட கிருமிகளை நம்ம சின்ன அளவில் உடம்பில் செலுத்துகிறோம். அதுதான் வேக்சின். ஸோ அந்த வேக்சின்ன்றது நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும். பிற்காலத்தில் அதே நோயை அதே கிருமியை அவங்க பெரிய லெவலில் எதிர்கொள்ளும் போது ஃபைட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த நோய் வந்தால் ஏற்படுற எதிர்ப்பு சக்தியை விட வேக்சின் மூலமாக ஏற்படுற எதிர்ப்பு சக்தின்றது ரிசர்ச் மூலமாக பார்க்கும்போது ரொம்பவே பலம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அபாயகரமான நோய்கள், உதாரணத்துக்கு போலியோ சொல்லலாம், இல்லை தட்டம்மை மீசல்ஸ் சொல்லலாம், இல்லை மம்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய அபாயகரமான நோய்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெலாம் நிறைய உயிரிழப்பு நடந்திருக்கு. இந்த போலியோவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இப்போ அந்த அளவுக்கு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி இப்போ போலியோவில் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, போலியோவில் பல்ஸ் போலியோ போடுறதுன்ற ஸ்டேஜில் நம்ம வளர்ந்து நிற்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷெடியூல்னு ஒன்று இருக்குது. அதாவது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து முதல்ல அந்த 18 மாதத்தில் கிடைக்கிற தடுப்பூசிகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறக்கும்போதே போடுற காரணம், உதாரணத்துக்கு BCGன்னு சொல்லக்கூடிய TBக்கு உண்டான வேக்சின், இல்லை ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு விதமான வைரஸ்க்கு உண்டான வேக்சின், அடுத்தது போலியோவுக்கு உண்டான வேக்சின் ஓரல் போலியோன்னு சொல்லி, இதெல்லாம் பிறக்கும்போதே போடுற காரணம் சயின்ஸ் படி ரிசர்ச் படி ஒவ்வொரு வியாதியும் இந்தந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அதிகமாக தாக்குது, இந்த வயசுலேயே தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஒரு சில வேக்சின்ஸ் பிறக்கும்போதே போடுறோம், ஒரு சிலது 6 மாதத்துக்குள்ளே போட்டு முடிக்கணுன்ற ரூல் இருக்குது. 9வது மாதத்தில் இப்போ உதாரணத்துக்கு மீசில்ஸ் மாதிரி வேக்சின் போடுறோன்னா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் படி அந்த ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக அந்த வியாதி தாக்குதுன்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்க ஷெடியூல். ஸோ அந்த ஷெடியூல் படி பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து 6 மாதம் வரைக்கும் ஒரு 3 செட் வேக்சின் போடுறது, அதுக்கப்புறம் 9வது மாதம், 15வது மாதம், இதெல்லாம் அதாவது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்க வேண்டிய தடுப்பூசிகள். இதையும் தாண்டி தனியாக போடக்கூடிய தடுப்பூசிகள், அடிஷ்னல் வேக்சின்ஸ் அப்படியும் இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ பிறக்கும்போதே போடுற காரணம் அந்த அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு முன்னாடி குழந்தையோட எதிர்ப்பு சக்திக்கு மேற்கொண்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ தட் அது வளரும்போது அந்த நோய் எதிர்கொள்ளும் போது ஈஸியாக ஃபைட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இந்திய மண்ணின் பெருமை பேசும் மணித்திருநாடு. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு தலைவர் பத்தி தான் வந்து பேச போறோம். இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் அமைச்சராக இருந்தவங்க, அவங்க தான் கோவிந்த் பல்லப் பந்த். கோவிந்த் பல்லப் பந்த் அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் இன்றைக்கு மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் தான் சொல்ல போகிறேன்.

நேரம் 2:21. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரை நாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில கோவிந்த் பல்லபந்த் அவங்கள பற்றின விஷயங்கள் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்த முக்கியமான இந்திய தலைவர்களில் அவரும் ஒருத்தர். கோவிந்த் பல்லபத் அவங்க வந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்மோராவில் கூண்ட் அப்படிங்கிற கிராமத்தில் 1887 பிறந்தாங்க. கோவிந்த் பல்லபந்த் அவங்க வந்து அப்பாவை பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வளர்ந்தாங்களாம். தந்தை வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக பணிபுரிந்ததால் அடிக்கடி வெவ்வேறு ஊர்களுக்கு பணிமாற்றம் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து வளர்ந்துருக்காங்க. அதனால் இவங்களுடைய அனுபவம் நிறையா இருந்தாலும் அந்த பள்ளி படிப்பு அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறதுனால தன்னோட தாத்தா பராமரிப்பில் தான் கோவிந்த் பல்லபந்த் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் இன்னும் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:29, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி கோவிந்த் பல்லபந்த் அவங்கள பற்றின விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரருமாக திகழ்ந்தவர் இல்லையா? அவங்க அப்பா வந்து அரசு அதிகாரியாக இருந்ததுனால பணி காரணமாக பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலையில் இவங்க தாத்தாவோட பராமரிப்பில் இருந்தாங்க. நேர்மை அப்படின்னா அவங்க தாத்தா தான் அப்படின்னு அவங்க மனசில் தோன்ற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் நம்பிக்கையையும் வளர்த்து விட்டாங்களாம் கோவிந்த் அவர்களுக்கு அவங்களுடைய தாத்தா. இப்போ அங்கேயே பள்ளி படிப்பை முடித்து நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்த அவங்க மேல் படிப்பிற்காக அகமதாபாத் 1905 வந்து போகிறாங்க. முயிர் சென்ட்ரல் கல்லூரியில் சேர்ந்தாங்க. அங்கே கணிதம், அரசியல், இலக்கியம் ஆகிய பாடப்பிரிவில் சிறந்து விளங்கினாங்க கோவிந்த் பல்லபந்த் அவர்கள்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. இன்றைக்கு நிகழ்ச்சியில கோவிந்த் வல்லபந்த் அவங்கள பத்தின விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. கோபாலகிருஷ்ண கோகலே, மதன் மோகன் மாளவியா ஆகியோரோட கருத்துக்களை கேட்டு பல்வேறு காங்கிரஸ் மாநாடுகளில் தன்னார்வ தொண்டராக வந்து இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கல்லூரி படிப்புக்கு அப்புறம் வந்து பணியாற்றியிருக்காங்க. ஒரு கூட்டத்தில் பிரிட்டிஷ் நடவடிக்கைக்கு எதிராக இவர் வந்து பேசினதுனால கல்லூரி முதல்வர் வந்து இவரை வந்து தேர்வு எழுத அனுமதிக்கவே இல்லையா. இவரை வந்து தேர்வு எழுத அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மதன் மோகன் மாளவியா அவங்க வந்து கூற கோவிந்த் வல்லபந்த் அவங்களுக்கு தேர்வு எழுத அனுமதிச்சிருக்காங்க. 1909 அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை படிச்சிருக்காங்க கோவிந்த் வல்லபந்த் அவர்கள். உங்களை பற்றின விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 2:43 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்மணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோவிந்த் வல்லபந்த் அவங்கள பற்றின விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். தேர்வு எழுத இவங்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி மதன் மோகன் மாலவியா அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்வு எழுதினாங்க. 1909 அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பையும் படித்தாங்க. அல்மோராவில் தனது வழக்கறிஞர் தொழிலை வந்து தொடங்கினாங்க கோவிந்த் வல்லபந்த் அவர்கள். பின்னர் இவர் காசிப்பூர் சென்று குடியேறி இவர் பல சமூக சேவைகளையும் செஞ்சு வந்தார். சுற்றுலா வரும் ஆங்கிலேயர்களுக்கு உள்ளூர்வாசிகள் கட்டணம் எதுவுமின்றி பழுதூக்க வேண்டும் என்ற சட்டம் அப்போது நிலவியது. 1914 இச்சட்டத்திற்கு எதிராக வழக்காடி அந்த சட்டத்தை நீக்க செய்து கிராம சபைக்கு உதவினாங்க கோவிந்த் வல்லபந்த் அவர்கள். 1921 காந்திஜியின் அகிம்சை வழியால் வந்து ஈர்க்கப்பட்டார். அவரோட வழியில் இவர் நடந்து பல்வேறு கொள்கைகளை உள்வாங்கி பல்வேறு மாநாடுகளில் வந்து கலந்துக்கிட்டார் கோவிந்த் வல்லபந்த் அவர்கள். நிகழ்ச்சியில் இனிய பாடல் தொடர்ந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

நேரம் 2:49 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு கோவிந்த் பல்லப் அந்த அவங்கள பற்றின விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். காந்திஜியின் அஹிம்சை வழியில் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பின்னால் காங்கிரஸில் இணைஞ்சி ஐக்கிய மாகாணத்தில் நடந்த பொது தேர்தல்களில் நைனிதால் அப்படிங்கிற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்ட பலமுறை சிறையும் சென்றிருக்காங்க கோவிந்த் பல்லபந்த் அவர்கள். 1937 ஐக்கிய மாகாணத்தின் முதலமைச்சராகவும் பதவியேற்றிருக்காங்க. பின்பு 1954 வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலாவது முதல் அமைச்சராக கோவிந்த் பல்லபந்த் அவங்க வந்து பொறுப்பேற்றாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு அது 1946 வரைக்கும். ஜமீன்தார் முறையை ஒழித்ததில் இவருக்கும் இவரோட முக்கிய சாதனையில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். 1950 உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியதொரு சிறந்திய இலக்கியவாதியாகவும் திகழ்ந்திருக்காங்க கோவிந்த் பல்லபந்த் அவர்கள். முதல்வராக இருந்திருக்காங்க, உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றி சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்திருக்காங்க கோவிந்த் பல்லபந்த்.

வந்தவர்கள். தேசிய உணர்வை மக்களிடையே வளர்க்கவும் ஒருமைப்பாட்டை உருவாக்கவும் தன் எழுத்தாற்றலை பயன்படுத்தி சிறந்த பேச்சாளராகவும் மனிதநேயமிக்க மனிதராகவும் பேசி திகழ்ந்திருக்காங்க கோவிந்த் பல்லவன் அவர்கள்.

நேர்களின் நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி தெரியப்படுத்தலாம். எண்கள் சொல்கிறேன், 9443360794. திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்பலாம். அடுத்த நிகழ்ச்சி குக்கு. செம்மை வழியில் வழி நடத்தும் ஆசான், குரல் வழி உங்களை குதூகலப்படுத்தும் நாயகன். இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில் மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கோவிந்த் பல்லபந்த் அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏழைகளின் பொருளாதார பிரச்சனையை போக்க கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு பல்வேறு நல்ல விஷயங்களையும் பொதுநல சேவைகளையும் வந்து செய்தாங்க. அதுக்காக 1957 இவங்களுக்கு பாரத ரத்னா விருதும் வந்து வழங்கப்பட்டது. நமது தேசம் முழுவதும் இவரது பெயரில் வந்து மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் வந்து இயங்கி வருகின்றன. உத்தரப்பிரதேசம் 1950 பின்பு உத்தரப்பிரதேசம் இப்போ நம்ம சொல்கிறோம்.

ஐயா, இது வந்து 1950 ஆண்டுக்கு முன்பு ஐக்கிய மாகாணங்கள் தான் அழைக்கப்பட்டுச்சு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என மொழிவாரி மாநிலங்களாக வந்து உருவாக வழிவகுத்தது. கோவிந்த் பல்லபந்த் அவர்கள் உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்றாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை திட்டமிட்டதுக்காக சிறைக்கும் சென்றாங்க. ஜவஹர்லால் நேரு தனது சுயசரிதையில் போராட்டங்களின் போது பந்த் தனக்கு எவ்வாறு துணையாக இருந்தார் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. ஜிபி பந்த் அப்படின்னு தான் இந்த கோவிந்த் பல்லபந்த் அவங்கள வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில், மணித்திரு நாடு நிகழ்ச்சியில், கோவிந்த் பல்லபந்த் அவங்கள பற்றின பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது மணித்திரைநாடு. இன்னும் சற்று நேரத்தில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து குக்கு நேருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் அனுப்பி பாடல் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே

கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை லக்னோ இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க 9443306794 என்ற வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பெயர் கேட்டிருக்க முதல் விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடையாமலி ஆகாஷ் அனுப்பியிருக்கிறாங்க. பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து எனக்கு ஒரு சிநேகிதி பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:08 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அகஸ்டின் புதுப்பேட்டையில இருந்து என்ன பாடல் அப்படின்னா, தூத்துக்குடி திரைப்படத்துல இருந்து கருவாப்பையா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:13 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்கிற அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உடையாம்பலில இருந்து பத்மா அருள்ராஜ் மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

19:19 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்காங்க சிந்து பூந்துரை முருகன். துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மூன்று மணி 24 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க மம்சாபுரம் மீனா முருகேசன். முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:29 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பார்கவி அரியப்பபுரம்ல இருந்து என்ன பாடல் அப்படின்னா, இமைக்கா நொடிகள் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, நீயும் நானும் அன்பே அப்படிங்கிற பாடல. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:34 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க கோட்டியப்பன் சங்கரன்கோவில்ல இருந்து, நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தொண்ணூறு ஆண்டுகள் மக்களின் நம்பிக்கை தோழன் வானொலி. காலம் மாறினாலும் அதன் குரல் என்றும் புதுமை சேர்க்கிறது. தொண்ணூறு ஆண்டு கால மக்கள் சேவையில் வானொலி. 3:39 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க சந்தானம், வாசுதேவநல்லூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தர்மா திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:45 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பிந்து அனந்தபுரத்துல இருந்து மழை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:50 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மிருத்துனா திருச்சியில இருந்து கண்ணுப்பட போகுதைய திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:55 நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைவான பாடலாக சென்னையில இருந்து அபுதாகீர் ஒரு முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்

நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: உங்கள் ஸ்ரீவைகுண்டம் ராமச்சந்திரன்.
1: புதிய தும்பி நிகழ்ச்சி உங்களுக்கே தெரியும், தினமும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. 1, 3, 5 விழுந்தா நாங்க சொல்றத நீங்களும், 2, 4, 6 விழுந்தா நீங்க சொல்றத நாங்களும் செய்யணும். நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பனையர் யாரு, இங்க இருந்து வந்திருக்காங்க, ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்க தாயை உருட்டிடலாமா? 3 விழுந்திருக்கு. நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும்.
3: உங்களுக்கான
1: டைம் ஸ்டார்ட் ஆகுது.
3: பிடித்தது வந்து நம்ம வந்து வழக்கமா வந்து நம்ம திருக்குறள்ல தெய்வத்தான் ஆகாதேன்னு முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரம் அப்படிங்கிற திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் நான் படித்ததுன்னு பிடித்தவர்.
1: சரி, கேட்டதும் டக்குன்னு சொல்லிட்டீங்க, அதற்கான அர்த்தம் தெரியுமா?
3: அதாவது நம்ம வந்து முயற்சி பண்ணா எந்த காரியத்திலையுமே வெற்றி பெறலாம், அதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு.
1: சரிங்க, நிகழ்ச்சியில முதல் நேரா கலந்துகிட்டு அசத்திட்டேங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க டைம்ல நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, நன்றி.
2: நன்றி.
1: பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மாணிக்க
2: வாசகம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
2: எல்லாருமே சிறப்பா இருக்கும். ஆமா,
1: உங்களுக்காக தாயை முருட்டிடலாமா? என்ன விழுதுன்னு பாத்திரலாமா? என்ன விழணும்னு நினைக்கிறீங்க?
4: ஏதோ இருந்தாலும் உருட்டுமா?
1: ஏதோ விழுது.

0: இதா இருந்தாலும் உருட்டுறேன்.
1: சரி, உங்களுக்காக இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க. ஆமா,
2: நம்ம முத எழுத்து காராவில வர எழுத்து நாலு பூ சொல்லுங்க.
1: கேளையா? கா, கனகாம்பரம். வேறு க எழுத்து
0: காட்டுமல்லி. ஒரு பாட்டு வரும்.
1: டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம்.
0: நாலு கேட்டிருக்காங்களோ?
1: நாலு தானே கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, கனகாம்பரம்,
1: கமலம், காந்தல் பூ, கருவிளம் பூ, கல்யாண முருங்கை பூ.
0: கல்யாண முருங்கை
1: கஸ்தூரி மல்லி. நான் அஞ்சு சொல்லிட்டேன், யாருக்கு இப்ப மதிப்பெண் கொடுக்க போறீங்க?
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அசத்திட்டு இருக்காங்க.
0: இப்ப எப்படி ஸ்கோர் போயிட்டு இருக்கு?
1: அதாவது முதல் நேயர் வந்து அவங்க வின் பண்ணாங்க, இப்போ நமக்கு மதிப்பெண் கிடைச்சிருக்கு.
0: ஸோ ஈக்குவலாக இருக்கு.
1: ஆமாம், ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம்.
0: ஓகே,
1: செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நல்லா இருக்கும் சார்.
1: ம், சரி, உங்களுக்காக தாயம் ஒட்டிடலாமா? என்ன விழுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா?
0: ஒருத்தங்க ஒருத்தங்க
1: இரண்டு விழுந்திருக்கு.
0: இரண்டா?
1: ம், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செய்யணுமா? அதுக்கு சரி
2: தான் கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லணும்.
0: கேட்கட்டா?
1: கேளுங்க கேளுங்க.
0: பூ இல்லாமல் காய்க்கும்.
1: என்னது?
0: பூ இல்லாமல் காய்க்கும்.
1: பூ இல்லாமல் காய்க்கும், சரி.
0: காய்ச்சி பழமா? என்னது?
1: பூ இல்லாமல் காய்க்கும் ஆனால் பழமாகுமா?
2: என்ன பழம்?
1: ம், பலாப்பழமா?
0: இல்லை.
2: அத்திப்பழமா?
0: இல்லை.
2: அத்திப்பழம் தானே அது? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற என்ன? அப்புறம் வேற ஏதாவது எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுங்க. ம், க்ளூ கொடுங்க.
0: கொண்டையில் தான் தவிர இருக்கும்.
1: என்ன?
0: கொண்டையில் தவிர இருக்கும்.
1: கொண்டையில் அண்ணாச்சி பழம்.
2: அதே தானா?
0: அதே தான் மேடம்.
1: ஓ, சரி சரி,
0: அண்ணாச்சி பழம் தான்.
1: சரி, இப்போ மதிப்பெண் யாருக்கு கொடுப்பீங்க? டைம் முடியறதுக்குள்ளே நாங்கள் சொல்லிட்டோம், அதனால எங்களுக்கா உங்களுக்கா?
0: நீங்களே வச்சுக்கிடுங்க,
1: நாங்களே வச்சுக்கோ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுக்கிறோம். நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: வணக்கம், சங்கரங்கோயிலிருந்து வேம்படி.
1: சரி, உங்களுக்காக தாய் ஒட்டிடலாமா? என்ன விழணும் நினைக்கிறீங்க?
3: நான் கேட்குற மாதிரி விளட்டும்.
1: ரெடியா இருக்கீங்களோ? தயாரா? குவெஸ்டின்லாம் ரெடி பண்ணி?
3: நிகழ்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு.
2: ம்,
1: மூணு விழுந்திருக்கே.
2: அப்பனா நாங்க தான் உங்களுக்கு கேள்வி கேட்போம்.
3: கேளுங்க.
1: சரி, நாபிரல் வாக்கியம் ஒன்று சொல்றேன். ஒரு வாக்கியம் சொல்றேன், அதை வந்து திக்காம திணறாம ஸ்பீடா சொல்லணும். ஒரு மூணு திருப்பு. நரிக்குட்டி நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்துச்சு. நெளிஞ்ச நரிக்குட்டியை பார்த்து நரி நினைச்சிச்சு.
3: நரிக்குட்டி நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்துச்சு. நெளிஞ்ச நரிக்குட்டியை பார்த்து ஒரு வார்த்தை வர மாட்டேன்.
1: நரி நினைச்சிச்சு.
3: நரி நினைச்சிச்சு.
1: சரி, உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
3: நரிக்குட்டி நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்துச்சு. நெளிஞ்ச நரிக்குட்டியை பார்த்து நரி கடைசி வார்த்தை தான்
1: நினைச்சிச்சு. சரி, ஸ்பீடா ஸ்பீடா.
3: நெளிஞ்சு நடந்துச்சு. நெருஞ்ச நரிக்குட்டியை பார்த்து நரி நினைச்சிச்சு.
1: இன்னும் ஒரே ஒரு தடவை ஸ்பீடா.
3: நரிக்குட்டி நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்துச்சு. நெளிஞ்ச நரிக்குட்டியை பார்த்து நரி நினைச்சிச்சு.
1: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி
3: நன்றி
1: நன்றி.
2: இப்ப ஸ்கோர் என்ன?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நேர்கள் வந்து இரண்டு மதிப்பெண்கள், நான்மளும் இரண்டு மதிப்பெண்கள் சமமாக போயிட்டு இருக்கோம். அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்தலாம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 4:22 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போதிகை தும்பி. நம்ம நியூஸ்ல பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம். உங்களுக்காக தாயும் உருட்டிடலாமா, என்ன விழுதுன்னு பாத்துடலாமா? 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேக்கணும், கேளுங்க.
2: விடிக்கதை பார்த்தானா கண்ணி பொண்ணு போவத
3: முடியாதா?
1: கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால

0: கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்களா?
1: இல்ல இல்ல, என்ன இருக்கு, முடியாத இதா இருக்கு, அதனால.
0: சரி, நீங்களே சொல்லிருங்க. நிழலா?
2: நிழல்.
0: சரி, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி.
2: நன்றிமா.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நான் தென்காசி மாவட்டம் போலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் வர வேகத்தை பார்த்தா எப்படா உங்களுக்கு கேள்வியை கேட்போம், நாங்க ஜெயிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கும்
3: அந்த வேகத்துலதான் போன் அடிச்சுட்டே இருக்கும்.
0: சரி, உங்களுக்காக போட்டாச்சு. உங்களுக்கு இரண்டு வளர்ந்துருக்கு, எங்களுக்கே கேக்குற மாதிரி வந்திருக்கு.
3: ஐயோ, நான் எழுதிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேனே. சரி, இது கேளுங்க பாப்போம்.
0: என்னது, நீங்க தான் கேக்குற மாதிரி வளர்ந்துருக்கு?
2: எங்க கிட்ட கேள்வி?
3: நாங்க கேக்க மாதிரிதான்.
0: இப்பதான் உயிரே வருதா? சரி, கேளுங்க. ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, சொல்லுங்க.
3: என்ன
0: கேக்க தோணுதோ அதை கேளுங்க.
3: பாதம் பட்டா?
0: பாதம் பட்டா
3: வெல்லாம வெல்லாம விளையும்.
0: பாதம் பட்டா வெல்லாம விளையுமா?
3: கையை சேர்த்தா நாடே செழிக்கும். இது ஒரு பாடலோட வரி. அது என்ன படம்?
0: பாதம் பட்டா வெல்லாம விளையுமா? நாட்டாமக்கா பாதம் பட்டா.
2: நாட்டாம படத்தில் உள்ள பாட்டு.
0: கரெக்டா?
3: கரெக்ட். ரொம்ப கரெக்டா சொல்றீங்க.
0: சரி, எங்களுக்கு தானே
2: இப்படிலாம் ஈஸியா கேட்டேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அருண்மொழி சுஜாதா பாடிய பாடல். சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:30 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பனையர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பற்படியில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
1: உங்க ரெண்டு பேர் கூட பேசுறதுல
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கிட்ட பேசுறதுல.
1: ஆமா மேம், ஆமா மேம்,
0: கண்டிப்பா. சரி,
1: மழையெல்லாம் பெய்யுதா? கிளைமேட்ல சூப்பரா இருக்கா?
0: ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா இங்க கிட்ட கேக்குறதுக்கா, இல்ல நீங்க பதில் சொல்றதுக்கா?
1: இல்ல, நான் வேண்டிக்கிறேன் நீங்க கிட்ட நல்லா மாட்டணும்னு.
0: எல்லாரும் இததான் நினைச்சு வரீங்கல்ல. சரி, போட்டுடலாம்.
1: சண்டைவாது ஒரு நாள் எங்க கிட்ட மாட்டுங்க மேம்.
0: மூன்று தான் விழுந்திருக்கு, நீங்க தான் எங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஈஸியாவே கேட்டறதோ
2: ஒரு அழகான புது கவிதை ஒன்னு சொல்லுங்க.
1: குட்டியா ஒரு புது கவிதையா?
2: ஆமா.
1: ஓகே,
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
1: எனக்கு தெரிஞ்ச
2: ரசிக்கும்படியா இருக்கணும், ஒரு கடமைக்காக இருக்க கூடாது, ரசிக்கும்படியா இருக்கணும்.
1: தென்னுக்கும் மண்ணுக்கும், தென்னுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு கம்பி மழை. அவ்வளவுதான்.
0: நீங்க கவிதை கேட்டாங்க, அவங்க கவிதையை சொல்லி முடிச்சிட்டாங்க 20 seconds. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கேட்டதும் டக்குன்னு சொல்லணும்ல. நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: சமயோசித அந்த சமயோஜித புத்தி வந்து உங்களுக்கு இருக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: நன்றி.
0: வணக்கம்.
2: மண்ணையும் பொண்ணாக்கும் ஒரு வசனத்தை சொல்லிட்டு வரீங்களே, ஏன் அதை கொஞ்சம்
0: நீங்களே கண்டுபிடிச்சு சொன்னதால அவங்க வந்து சொல்லல.
3: கண்டிப்பாயா,
2: கண்டிப்பா.
0: சரி, உங்களுக்காக தாய் முட்டிடலாமா என்ன விழுது அப்படிங்கறத பாத்திரலாம். 6 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க.
3: என்னன்னா, நம்ம சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு அன்னை இருந்தோம்.
0: சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, காய்கறி குருமா, சப்பாத்தி, இட்லி சாம்பார், தோசை சட்னி, பொங்கல், கிச்சடி, கருவாடு குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், பீன்ஸ் ரசம், பாயாசம், கூட்டாஞ்சோறு, சொதி குழம்பு. எத்தனை சொல்லியிருக்கேன் எனக்கே தெரியலையே.
2: 20 கிட்ட வந்திருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நீங்க எவ்வளவு சொன்னீங்க? காளான், பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், காளான் மஞ்சூரியன், குடைமிளகு சாதம், வெந்தய குழம்பு.
2: ஏதோ ஒரு ஹோட்டலோட மெனுவை பார்த்து படிக்கிறோமா?

0: மாதிரி இருக்கு.
1: அடையவியல் புதினா சட்னி சொல்லிட்டேனா?
0: பாயசம்
1: டைம் முடிஞ்சிருச்சு.
2: டைம் முடிஞ்சிட்டு பாஸ் ஆகிட்டே மார்க் உங்களுக்கு தான். இதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, ஜிஆர்ட்ட சொன்னா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க, நீங்க வசன மாதிரி கடகடன்னு.
1: நாங்க டெய்லி சமைக்கிறோம்ல, டெய்லி என்ன பண்ண என்ன பண்ணனு யோசிச்சு யோசிச்சு மண்டையில ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆமா,
2: இவ்வளவு சொல்லி இல்லாம நீங்க சமைக்கணும்னா குழம்புன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா?
1: குழம்பி குழம்பி பண்றதுனாலயா? ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி சார், நன்றி,
0: மிக நன்றி சார்,
2: ரொம்ப நன்றி,
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 39 நிமிடத்துல நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
3: மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றி நன்றி.
3: விருதுநகர் மாவட்டம் அம்பேட்டர் ராஜ் பேசுறேன் மேடம்.
1: ராஜு பேசுறீங்களா?
2: ராஜ்.
3: மேடம்
1: ராஜ்,
3: நான் கேட்கிற மாதிரி பண்ணுங்க மேடம்.
1: ஏன் ரொம்ப ரெடியா வந்திருக்கீங்களா? அப்ப விழக்கூடாது கடவுளே.
3: என்ன
2: இப்படி சொல்லிட்டீங்க?
1: சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் ஏதாவது அஞ்சாவது சொல்லுங்க, உங்களுக்காக அஞ்சாவது குறைச்சி வச்சு.
3: தீனா சுற்றப்புறம் ஆராதே நாவல் சுற்றப்படு.
1: சரிங்க.
3: அன்பினார் எல்லாம் சாரி மேடம், சொல்ல தெரியல மேடம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி.
3: நன்றி மேடம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கார் கிராமத்திலிருந்து பாபு.
1: சரிங்க.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நடிகர்
1: ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 150th திரைப்படம் எது
4: அப்படின்னு
1: தெரியுமா? பாட்ஷா இல்லையே,
4: அண்ணாமலை.
1: அப்படியே வரிசையா படையப்பாவா? நல்ல கரெக்டா தெரியுமா? எப்ப வெளிவந்துச்சு? யார் இயக்குனர்? சூப்பர் சூப்பர், அருமை. படையப்பாத திரைப்படம் தான் உங்களுக்கு, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
4: நன்றி.
2: நன்றி.
1: நேர்கள் ரொம்பவே அட்டகாசமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்பவே சூப்பரா அசத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு வந்துடலாம். கிருஷ்ணசந்தர் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நான்கு மணி 47 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: மகாலட்சுமி
1: பேசுறீங்க, எங்க இருந்து? மாவடி.
0: சரி, உங்களுக்காக தாயை முருட்டிடலாமா? என்ன விழணும்னு நினைக்கிறீங்க?
2: சிட்டுக்குருவி
0: முக்தம் கொடுத்து, சிறகடிக்கும் நிலவு,
1: ரெண்டு பாட்டு வந்து,
0: பச்சை கிளிகள் தோளோடு, காட்டுக்கிளிகள் மயிலோடு, அது அப்புறம் மயிலிறகே மயிலிறகே, மூணு சொல்லியாச்சா? நாலு சொல்லியிருக்கமா? அப்புறம் மயிலிறகே மயிலிறகே மனம் வருட வந்தாயா?
2: ஒவ்வொரு பறவைக்கு ஒவ்வொரு
0: பூரா. சரி, மைனா.

0: மைனா குருவி மனசாட பாடுது மாயங்கள்
1: ஒரு
0: தேடுது.
1: பெண் புறா
0: அஞ்சு சொல்லியாச்சு, ஆறே சொல்லியாச்சு.
1: தள்ளாடும்
0: இப்ப யாருக்கு மதிப்பெண், உங்களுக்கா எங்களுக்கா? ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மா.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மேடை.
0: தும்மலுக்கும் கூட்டலுக்குமா?
2: தூத்தலுக்கும்.
1: தூத்தல் மலை தூற்றல்.
0: தும்மலுக்கும் தூத்தலுக்கும். தூத்துக்குடி மேடையா? ஏதாவது க்ளூ?
2: எல்லாரும் வீட்லயே இருக்கும்.
0: படியா இல்லையே?
2: இல்ல இல்ல.
0: தும்மலா இல்ல?
2: தும்மலுக்கும் தூத்தலுக்கும் தூத்துக்குடி மேடைனா அது படியே என்ன வீட்டுக்கு ஏத்திட்டு வருவாங்க?
0: தூத்துக்குடி மேடைனா
2: என்னன்னு
0: கொடையா?
2: இல்ல இல்ல இல்ல
0: இல்லையே, தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க.
2: பெருக்குமார்.
0: ஓ பெருக்குமார்.
2: அது தூப்பம்லா?
0: ஓ ஆமா ஆமா. ஆனா தும்மல்ங்கிறது?
2: ஆ தும்மலால அது ஏதாவது மண்ணலி போட்டு தூப்பாங்க.
0: ஓ சரி சரி சரி.
1: தூக்கும் போது
2: தூத்துக்குடி மேடை. இந்த கதை அழிப்பதற்கு ராமகிருஷ்ண வேலைன்னு சொல்லுவாங்க.
0: ஓ சரி சரி.
2: உங்களுக்கு ராமகிருஷ்ண வேலை கொடுக்க முடியாது, அதனால இன்னும் அதை கட் பண்ணிட்டு சொன்னேன்.
0: ஓ சரிங்க, சூப்பர். அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா கலந்துகிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:55 நீங்க நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நேர்களா ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அசத்தினாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேர்களா அறிவிப்பாளரா அப்படின்னு கேட்டா நேர்கள் தான் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க.
1: எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காங்க?
0: 8 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க.
1: நம்ம எத்தனை பெற்றிருக்கிறோம்?
0: நம்ம வந்து 6.
1: எங்களுடைய நல்வாழ்த்துக்கள்.
0: ஆமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. நிகழ்ச்சியை இதுவரை உங்களுடன் இணைந்தது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வே. ராமச்சந்திரன்.
0: புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஏ ஆர் ரகுமன் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்களாக ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவிக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:03 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை நம்ம பண்பளவில் அவங்களுடைய குரல்களை கேட்க விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் சுட்டி குழந்தை யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சந்திரமுகி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது. திப்பு மாணிக்க விநாயகம் ராஜலட்சுமி பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:09 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இந்த அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில உங்களுடைய சுட்டி குழந்தையோட குரலை கேட்க விரும்பினீங்கன்னா கால் பண்ணீங்க 0462 2562 1132 அல்லது 0462 2563 என்ற எண்களுக்கு.

0: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மரிய பெரினா.
0: ரேவதி பேசுறீங்களா?
1: மரிய பெரினா.
0: மரிய பெரினாவா? சரி, என்ன படிக்கிறீங்க? ஆறுமுகம்பட்டியிலேருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: தக்காளி பத்தி.
0: தக்காளி பத்தியா? என்னாச்சு? முடிஞ்சுதா? நிறைய தக்காளி சாப்பிடணுமா? நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? தக்காளி பிடிக்குமா? பிடிக்காதா?
1: ஆனா
0: பிடிக்காது, ஆனா பிடிக்குமா? ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி, நன்றி. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என்னை அறிந்தால் திரைப்படத்திலேருந்து விஜய் பிரகாஷ் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:16 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இந்த அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில உங்க வீட்டு சுட்டு குழந்தைங்களோட குரலை கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1332 என்ற எண்களுக்கு.

நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த சுட்டி குழந்தை யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. சங்கத்தமிழன் திரைப்படத்திலேருந்து விவேக் சிவா மற்றும் சஞ்சனா கமலம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே நினச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஹலோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிமிடத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகளோட குரல்களை கேட்க விரும்பினா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு.

நம்ம கூட பேச போகிற அடுத்த சிட்டி குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:32 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சி பேச போற சிட்டி குழந்தை, வணக்கம். யாரு, எங்கிருந்து? சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? என்னாச்சு பேசுங்க. யாரு? தீபா பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க, என்ன படிக்கிறீங்க? தீபா பாட்டு படிக்க போறீங்களா? படிங்க, கேக்கலாம். சூப்பர், அழகா படிச்சீங்க. உங்க மழலை சொற்கள்ல கேக்கும் போது ரொம்பவே இனிமையா இருந்துச்சு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் பேச விரும்பினீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462251132 அல்லது 0462251133 என்ற எண்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பேச போகிற அடுத்த சுட்டி குழந்தை யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஆர்ச்சி தர்ஷா மற்றும் பென்னி தயார் பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:40 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு குழந்தை யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? இந்திரஜா பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: நான் வந்து தமிழக முதல்வர் விஜய் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: இல்ல, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: நான் வந்து பாட்டு படிக்க போறேன்.
0: படிங்க, கேக்கலாம். பாடல்னா இந்த சினிமா பாடல் தான் படிப்பீங்களா? சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த சிட்டு கிழந்தை யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கொம்பன் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் மாளவிகா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 5:49 நிமிடம். நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் அனாத்த திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

5:54 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இன்னைக்கு நம்ம அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் பேசின அத்தனை சுட்டி குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று, இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளைத் தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 திரு இசை, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி, 8:02 திரையறிவு, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையறிவி. காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன?

காலை 10:02 மனம் விரும்புதே 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னாகர் திட்டம் பற்றிய தகவல்கள். 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் பற்றிய தகவல்கள். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும். 1:55 கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திரு நாடு நிகழ்ச்சியில் மொஜிலி தீவு பற்றிய தகவல்கள். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி 5:02 வானவில். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 பக்தி மாலை, 7 திரையிசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 நம்மை சுற்றி. 7:30 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு. 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நமது கடமையை செய்ய மட்டுமே நமக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. இது கர்மயோகத்தின் அடிப்படை தத்துவமாகும்.

இமயம் முதல் குமரி வரை இதயங்களை இசையால் இணைக்கும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தை பார்க்கின்றான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் வாய்ப்பை பார்க்கின்றான். அமைதியான மனமே வெற்றிக்கான திறவுகோள். நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம். பாவமெனும் மத யானை தனை பாய்ந்து அழிப்பதிலே சிங்கம், மலைநாக பகை அசுரர் வாழ்வை அழித்து முடி

நிகழ்ச்சியோடு. கோழைத்தனத்திற்கு இடம் தராமல் இதயத்தின் பலவீனத்தை துறந்து எழுந்து நில்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தயங்காமல் உங்களது தார்மீக கடமைகளை செய்ய வேண்டும்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார்.

0: டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருது நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. மனிதருடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார்.

நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

கருத்து சுவையோட இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு எதிராக நீங்களே வரம்பு மீறி பாவங்களை செய்து இருந்தாலும் அல்லாவின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறவனாயிருக்கின்றான்.

பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் அதுவே பாப்பாவோ, அங்கே பூவாத மரத்தையும் பூத்திட செய்யும் இறைநேசர்.

நேரம் 6:56 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நன்மைக்கும் இறைப்பற்றுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், மாறாக பாவத்திற்கும் அநீதிக்கும் உதவி செய்து கொள்ளாதீர்கள்.

கற்க கசலர திரைப்படத்திற்காக ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கு பிரயோக் இசையிலா ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் சின்மயி பாடிய பாடல் கேட்டோம் நம்ம நிகழ்ச்சியினுடைய. அடுத்த பாடல் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து தாமரை வர்களுக்கு ஏ ரகுமான் இசையில தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மயி பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க, இது FM Rainbow 102.6.

நிறைவு பெற்றது திரையிசை. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்கத் தருவார்கள் நேர்களே. நேர்களை இன்னும் சில நொடிகளில் சிவகங்கை மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ராணி. இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27ஆம் கல்வியாண்டில் முன்னாள் படைவீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புறத்தூய்மை, இனத்தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தியிருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும், தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து

0: மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6ஆம் இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2வது இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது.

0: சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
3: அடி ராக்காய மூக்காய குப்பாய சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம் நெல்லுக்குத்தலாங்கடியோ.
4: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது FM Rainbow 102.6 நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றில நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலைகளில் இருந்து பயிர்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து விவசாயிகளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உகந்த பயிர்களை வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது நிலவி வரக்கூடிய அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள், அதுக்கப்புறமா நிலத்தடி நீர் இருப்பு குறைந்து வரக்கூடிய நிலையில் இரவை பாசனக்கால்வாய் வாயிலாக சாகுபடி மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் தங்களது நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மற்றும் மாற்று பயிர் சாகுபடி செய்வதன் மூலமாக மண் வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படக்கூடிய சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி மற்றும் பயிர் வகைகளை பயன்படுத்தும் போது பயிர் வகைகளை பொறுத்தவரை உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை ஆகியவற்றை சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவசாயிகள் தங்களுடைய கிணறுகளில் இருக்கக்கூடிய நீருக்கு ஏற்ப குறைந்த வயதுடைய மற்றும் குறைவான நீர் தேவை இருக்கக்கூடிய பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீரை பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் அதிகாலையில் இல்லைனா மாலை வேளைகளில் பயிருக்கு நீர் பாய்ச்சணும். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவசாயிகள் வயல்வெளிக்கு செல்கிறத நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மண்ணில் ஈரப்பதம் உள்ள போது மட்டுமே உரம், அதுக்கப்புறமா பூச்சி மருந்தை வந்து தெளிக்கணுமா. மேலும் விவசாயிகள் தங்களுடைய சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கு ஏற்ப சொட்டு நீர் பாசனம் இல்லை அப்படின்னா தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக பாசன நீர் வீணாவதை தடுக்கிறதோட பயிரின் தேவைக்கு ஏற்ப நீர் பாசனம் செய்தால் மகசூல் அதிகரிக்கிறது அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. மண்ணினுடைய ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுக்கு மூடாக்கு இடுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பாசன நீர் ஆவியாக வீணாவதை தடுக்கக்கூடிய வகையில் மண்ணினுடைய மேற்பரப்பில் காய்ந்த இலை தலைகள் இல்லைன்னா தென்னை நார்கழிவு மரத்து

மழைக்கு முன்னாடி கோடை உழவை மேற்கொள்றதன் மூலமாக பூச்சிகளினுடைய கூட்டுப்புழுக்கள் அதுக்கப்புறமா பல வருஷங்களாக இருக்கக்கூடிய களைகளினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். கோடையில் ஆழமாக உழும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சில பூச்சிகளும் நோய்க்காரணிகளும் புதைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மண்ணிற்கு மேலே கொண்டு வரப்பட்டு பறவைகளால் அது வந்து உண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு விவசாயிகள் வந்து நீர் இருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மற்றும் பயிர்களை தேர்ந்தெடுத்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், மூடாக்கமைத்தல், PPFM தெளித்தல் மற்றும் கோடை உழவு செய்தல் ஆகிய முறைகளை பின்பற்றி வறட்சியில் இருந்து பயிர்களை பாதுகாத்திட வேண்டும் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. FM ரெயின்போ 102.6ல் நாம் இதுவரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி. நேரம் 7:30.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. ஐயப்பன் அவர்கள்.
1: இன்று நாம் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம். நமது இந்தியா ஒரு விவசாய நாடு. நம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் வேளையில் நான்கில் ஒரு பகுதி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். மேலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தேவையும் அதிகரிக்கின்றது. ஒருபுறம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் மறுபுறம் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்தியாவில் 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட பண்ணை சார்ந்த தொழில்கள் பெருக வேண்டும். அவற்றில் நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு முக்கியமான தொழிலாகும். நாட்டுக்கோழிகள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாகவும் எளிதில் பராமரிக்கக்கூடியதாகவும் குறைவான தீவன செலவும் கொண்டதாகவும் அமைகின்றது. மக்களின் தரமான வாழ்க்கை முறைக்கு முறையான உணவு பழக்கம் அவசியம். உணவுகளில் புரதத்தின் தேவை மிக முக்கியமான ஒன்று. தரமான குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய புரதம் கோழிகளிலிருந்து கிடைக்கின்றது. நாட்டுக்கோழிகளிடமிருந்து முட்டை, இறைச்சி முதலியன கிடைக்கின்றன. அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப புரதங்கள் இவற்றிலிருந்து பெற முடியும். இவை குடும்ப தேவைகளுக்கு அன்றாடம் பயன்படுத்துவதுடன் அதிகமான உற்பத்தி செய்யும் பொழுது லாபகரமான தொழிலாக மாறி வாழ்க்கை தரம் மேம்பட உதவுகிறது. கோழிகளின் வளர்ப்பு செலவில் 70% தீவன தேவைக்கு செலவிடப்படுவதால் நாட்டுக்கோழி வளர்ப்பில் இதனை புறக்கடைகளில் கொள்ளைப்புறங்களில் வளர்ப்பதன் மூலம் தீவன செலவை கட்டுப்படுத்த முடியும். முதலாவதாக கோழிகளின் வயதிற்கேற்ப தீவன அளவினை பார்ப்போம். குஞ்சுகள் அல்லது ஸ்டார்ட்டர் என்பது 8 மாதம் வரை வளரக்கூடியதாகும். இப்பருவத்தில் குஞ்சுகள் வேகமான வளர்ச்சி கொண்டவையாக இருக்கும். இதற்கு எரிசக்தி 2800 கிலோ கலோரி அளவும் புரதத்தின் அளவு 20% அளவும் தேவைப்படுகிறது. அதிக அளவு புரதம் அதிக அளவு எரிசக்தி தீவனத்தில் இருப்பதனால் இக்குஞ்சுகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு குஞ்சுக்கு தினந்தோறும் 15 முதல் 45 கிராம் அளவு தேவைப்படும். முதல் வாரத்தில் ஒவ்வொரு குஞ்சுக்கும் 15 கிராமும் ஒவ்வொரு வாரமும் 5 கிராம் வீதம் அதிகரித்து கொடுத்து வர வேண்டும். உதாரணத்திற்கு முதல் வாரம் 15 கிராம், இரண்டாவது வாரம் 20 கிராம், மூன்றாவது வாரம் 25 கிராம் என்று வாரத்திற்கு 5 கிராம் வீதம் உயர்த்தி 8வது வாரத்தில் 45 கிராம் அளவுக்கு தீவனம் கொடுக்க வேண்டும். இத்தீவனம் மாவு அல்லது குருணை பக்குவத்தில் இருத்தல் நல்லது. முதல் 4 வாரம் வரை இதற்கு செயற்கை வெப்பம் கொடுக்க வேண்டும். ஒரு குஞ்சுக்கு 1 வாட் வீதம் குமிழ் விளக்கு அல்லது கரு அடுப்புகளின் வாயிலாக செயற்கை வெப்பம் கொடுக்கலாம். குடித நீரில் எலக்ட்ரோலைட் மற்றும் சிறிதளவு சர்க்கரை பாகு கரைசல் கொடுத்து

அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். அடுத்து வளரும் கோழிகள் அல்லது குரோயர் பருவம். இது 9 வாரத்திலிருந்து தொடங்கி 18 வாரம் வரை நீடிக்கும். இத்தீவனத்தில் 16% புரதமும் 2600 கிலோ கலோரி எரிசக்தியும் இருக்கும். குறைவான புரதம் மற்றும் எரிசக்தி இப்பருவ குஞ்சுகளை சீரான வளர்ச்சியடைய செய்கிறது. இக்கோழிகளுக்கு 50 முதல் 70 வரை தீவனம் அளிக்கப்பட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதன் உடல் எடையை கணக்கிட வேண்டும். குறைவான எடை கொண்ட குஞ்சுகளை தனியே பிரித்து அதற்கு அதிகமான தீவனம் கொடுத்து வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். அதுவே அதிகமான எடை உள்ள குஞ்சுகளை தனியே பிரித்தெடுத்து அதற்கு குறைவான தீவனம் கொடுத்து சீரான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இவற்றுக்கு இடையில் சுத்தமான குளிர்நீர் வழங்கப்பட உறுதி செய்யப்பட வேண்டும். கடைசி பருவம் முட்டையிடும் கோழிகள் அல்லது லேயர்ஸ். இதன் வயது 19 வார வயதிலிருந்து ஆரம்பித்து 72 வயது வாரம் வரை வைத்திருக்கலாம். 72 வாரத்திற்கு பிறகு இதன் முட்டையிடும் திறனும் குறைவாக இருப்பதனால் 72 வாரத்தில் இந்த கோழிகளை நாம் அப்புறப்படுத்தி விடலாம், சந்தையில் விற்றுவிடலாம். இக்கோழிகள் நாளொன்றுக்கு 80 கிராமிலிருந்து ஆரம்பித்து தீவனம் 120 கிராம் வரை உட்கொள்ளும். இளம் கோழிகளானால் 80 கிராம் ஒரு நாளைக்கும், முட்டையிடும் பருவம் வந்தவுடன் இதன் தேவை அதிகரித்து 120 கிராம் வரை உட்கொள்ளும் திறன் கொண்டது. இத்தீவனத்தில் 18% புரதமும் 2800 கிலோ கலரி எரிசக்தியும் இருக்கும். முட்டையிடும் கோழிகளுக்கு கால்சியம் சத்தும் அதிகம் தேவைப்படுவதால் கோழிகளின் தீவனத்தில் 3 முதல் 4% அளவு கால்சியம் சத்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கால்சியம் சத்து பற்றாக்குறை ஏற்படின் தோல் முட்டை இட வாய்ப்புள்ளது. இந்த முட்டையிடும் திறனும் குறைந்துவிடும். இதனை தவிர்க்க கோழிகள் மேய்ச்சலுக்கு சென்று வந்த பின்பு 4 கிராம் அளவுக்கு கிளிஞ்சல் தூள் அல்லது சுண்ணாம்பு தூள் தீவனத்தட்டில் அளிப்பது நல்லது.

சீரான முட்டையிடும் திறனுக்கு வெளிச்சம் ஒரு காரணியாகும். பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு செல்வதால் பகல் நேர சூரிய ஒளி போதுமானதாக அமைந்து முட்டையிடும் திறனை அதிகப்படுத்துகிறது. மேற்கண்ட அளவில்

தீவனம் அளிக்க நாம் சமச்சீர் தீவனம் ஒன்றை தயாரிக்க வேண்டும். வெளியில் கடையில் வாங்கும் தீவனம் அதிக செலவை ஏற்படுத்தும் என்பதால் உள்ளூரில் கிடைக்கும் தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்தி தீவனத்தை தயாரிக்கலாம். கோழி தீவனத்தில் எரிசக்தியின் அளவு 60 முதல் 70% அளவு இருக்கும். இவ்வளவு எரிசக்தி கிடைக்க வேண்டுமெனில் தானிய வகைகள் ஒரு சிறந்த மூலப்பொருளாகும். உதாரணத்துக்கு தானியங்களான மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, கோதுமை, சாமை, வரகு, திணை போன்றவற்றை பயன்படுத்தலாம். இத்தானியங்களை முழு தீவனமாக அளித்தல் கூடாது. ஏனென்றால் கோழிகளின் குடலில் இவை செரிமானப்படுவதில்லை. எனவே கொடுக்கப்பட வேண்டிய தானியங்களை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் ஊற வைத்த தானியங்களை கோழிகளுக்கு கொடுப்பதன் மூலம் அவற்றின் செரிமானத்தன்மையை அதிகரித்து வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும். அடுத்ததாக புரதம். இந்த புரதம் 30% வரை தீவனத்தில் சேர்க்கப்பட வேண்டும். புரதங்களில் தாவர வகை புரதம், விலங்கு வகை புரதம் என இரண்டு வகைப்படும். தாவர வகை புரதங்களில் பயறு வகைகள், புண்ணாக்குகள் அடங்கும். பயறு வகைகளான பச்சைப்பயறு, கொண்டக்கடலை, உளுந்து, துவரை போன்றவை அதிக விலை கொடுத்து வாங்க உள்ளதால் தீவன செலவை கட்டுப்படுத்துவது சிரமம். எனவே எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் நீக்கப்பட்ட பிறகு பின்னாக்கு வகைகள் குறைவான விலையில் தரமான புரதம் கொண்டதாக இக்கோழிகளுக்கு தீவனங்களில் பயன்படுத்த முடியும். உதாரணத்திற்கு சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு போன்றவைகள் சிறந்த தாவர வகை புரதங்களாக தீவனங்களில் சேர்க்கப்படுகின்றன. விலங்கு வகை புரதங்களில் கருவாட்டுத்தூள், எலும்பு மற்றும் ஆமிச கழிவுத்தூள் போன்றவை குறைவான விலையில் அதிக புரதச்சத்து கொண்டவைகளாக உள்ளன. இவற்றையும் நாம் கோழிகளின் தீவனத்தில் பயன்படுத்தலாம். தவிடு வகைகளான அரிசி மற்றும் கோதுமை வகைகள், பயறு வகை துகள்கள், நொறுங்கல்கள், பயறு வகை பொட்டுக்கள் கோழி தீவனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தாது உப்புக்கள், உணவு தூள் உப்புக்கள் போன்றவற்றையும் தீவனத்தில் அதன் தேவைக்கேற்ப சேர்க்க வேண்டும். மேற்கண்ட தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்தி நாம் ஒரு சமச்சீரான தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். உதாரணத்திற்கு மக்காச்சோளம் 48 கிலோ அளவும், அரிசித்தவிடு 25 கிலோ அளவும், சோயா புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு 20 கிலோ அளவும், கருவாட்டுத்தூள் 5 கிலோ அளவும், கிளிஞ்சல் அல்லது சுண்ணாம்புக்கள் 2 கிலோ அளவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூலப்பொருட்களை தீவன ஆலையில் அல்லது அரைவை மில்லில் இட்டு அரைத்து கொள்ள வேண்டும். இவற்றை சுத்தமான தரையில், தார்பாலின் போடப்பட்ட சமதளமான தரையில் சீராக பரப்ப வேண்டும். ஒரு மூலப்பொருள் போட்டபின் அடுத்த மூலப்பொருட்களை ஒன்றன்மீன் ஒன்றாக பரப்பி கொட்ட வேண்டும். ஒரு மண்வெட்டி உதவியுடன் சீராக கலக்க வேண்டும். ஒவ்வொரு மூலப்பொருட்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் சீராக விரகி இருக்க இது ஆவணம் செய்யும். நன்றாக கலக்கப்பட்ட தீவனம் சுத்தமான சாக்குப்பையில் அடைத்து காற்று புகாதவாறு அடைக்க வேண்டும், தைக்க வேண்டும். தீவன மூட்டைகள் உலர்ந்த சுத்தமான தீவன அறைகளில் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிதாக தயாரிக்கப்பட்ட தீவனம் 15 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிடில் காற்றில் உள்ள ஈரப்பதம் பூஞ்சான் வளர ஏதுவாகி தீவனம் கெட்டுப்போக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதியதாக தீவனம் அரைத்து பயன்படுத்த வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் சுண்ணாம்பு சத்து தேவை இருப்பதால் விடுதிகளில், ஓட்டல்களில் தூக்கி எறியப்பட்ட முட்டை ஓடுகளை நன்கு அலசி சுத்தம் செய்து காய வைத்து பொடி செய்து அவற்றை சுண்ணாம்பு சத்திற்கு பதிலாக பயன்படுத்தலாம். கிளிஞ்சல் தூள்களையும் தீவனத்தில் தகுந்த அளவு சேர்த்து கொள்ளலாம். அல்லது தனியாக தீவன தட்டுகளிலும் இந்த பொடி செய்யப்பட்ட முட்டை ஓடு துகள்களையும் கிளிஞ்சல் துகள்களையும் கொடுக்கலாம். பசுந்தீவனங்களில் குறிப்பிட்ட அளவு புரதம் உள்ளதால் அதனை காய வைத்து தீவனத்தில் சேர்த்து கொள்ளலாம். அசோலா, பச்சை பாசி, முருங்கை இலை, அகத்தி இலை அல்லது கிளைரிசிடியா இலைகளை தீவனமாக அளிப்பதால் 30% அளவு தீவன செலவை குறைக்க முடியும். நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரை முழுமையாக அடைத்து வைத்து வளர்ப்பதை விட மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது அதிக லாபம் தரும். மேய்ச்சல் முறையில் கோழிகளை ஒரு நாளைக்கு 4 முதல் 6 மணி நேரம் வெளியில் மேய விடலாம். இதன் மூலம் கோழிகள் அவற்றுக்கு தேவையான புரதம் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்களை புழு, பூச்சி, பச்சை புற்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும். கோழி குஞ்சுகளுக்கு அதிக புரதம் கிடைக்க கரையான்களை உற்பத்தி செய்து உணவாக அளிக்கலாம். கரையான்களில் புரதம் அதிகம் உள்ளதால் கோழிகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. சமையலறை கழிவுகளான கிச்சன் வேஸ்ட், வீட்டில் மிஞ்சும் காய்கறிகள், பழத்தோள்கள் மற்றும் மீதமான உணவுகள் இவற்றை கோழிகளுக்கு அளித்து அதன் மூலம் தீவன செலவை கட்டுப்படுத்துவதுடன் சமையலறை கழிவுகளால் ஏற்படும் சுற்றுப்புற மாசுபாடும் தடுக்கப்படுகிறது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன

மூலத்தின் பங்கு முக்கியமாக இருந்தாலும் முறையான பராமரிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு மேலாண்மையில் அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரமும் கிடைக்க வேண்டும். தண்ணீரில் அவ்வப்போது சிறிதளவு மஞ்சள் தூள் அல்லது சீரகம் கலந்து கொடுப்பது நோய் தொற்றை தடுக்க வல்லது. கோடை காலங்களில் நீரின் தேவை இருமடங்காக இருக்கும். சுத்தமான தண்ணீரை கொடுப்பது நம் கடமை. கோழிகளுக்கு அதிகாலையிலும் அந்தி சாயும் நேரங்களிலும் தீவனம் அளிப்பது நல்லது. ஏனென்றால் இந்நேரங்களில் குளிர்ச்சியாத சீதோஷ்ண நிலை நிலவும். இது தீவனம் உட்கொள்ளும் திறனை அதிகரிக்கவும் மற்ற நேரங்களில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். குடற்புழு நீக்கம் கோழிகளுக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை செய்வது நல்லது. இயற்கை முறையில் கருவேப்பிலை, பப்பாளி பால் முதலியவற்றை கொண்டு குடற்புழு நீக்கம் செய்யலாம். 0.25% பூண்டு, 0.25% இஞ்சி இவற்றை கொண்டு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கவும் கோழிகளின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் இறப்பு விகிதத்தை குறைக்கவும் செய்யலாம். துளசிச்சாறு கோழிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தீவனத்தட்டுக்களை கோழிகளின் முதுகு உயரத்திற்கு வைப்பதன் மூலம் கோழிகள் தீவனத்தை கீழே சிந்துவதை தவிர்க்க முடியும். 3வது வார வயதில் கோழி குஞ்சுகளுக்கு மேல் அலகை பீக்குன்னு சொல்றது 1/3 அளவுக்கு வெட்டிவிட வேண்டும். இதன் மூலம் தீவன விரயத்தை தவிர்க்கவும் மற்ற கோழி குஞ்சுகளை கொத்தி காயப்படுத்துவதையும் தடுக்க முடியும். மேற்கண்டவாறு நாட்டுக்கோழி வளர்ப்பில் மேய்ச்சல் முறையோடு சேர்த்து வீட்டிலேயே தயாரித்த தீவனத்தையும் கொடுத்தால் குறைந்த செலவில் அதிக லாபம் பெற முடியும்.

நாட்டுக்கோழிகளுக்கு மூலிகை உணவு கொடுப்பதை பற்றி நம்ம பார்க்கோம். இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டிருக்கு. இந்த மூலிகை உணவு என்பது கோழிகளுக்கு ஒரு நல்ல ஒரு விளைவை கொண்டு வந்த ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாலும், நம்ம கோழிகள்லேருந்து கிடைக்கிற உபப்பொருட்களை இறைச்சியும் முட்டை, இது வந்து மனிதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்குது. இப்போ இந்த மூலிகை உணவு கொடுக்கறதுனால, இந்த ஹெர்பல் ஃபீடிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னா வந்து குறைந்த செலவில் இந்த கோழியை வளர்க்க முடியும், நாட்டுக்கோழி, குறிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பு. இதில் வந்து

0: நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்க முடியும். அதே மாதிரி முட்டை உற்பத்தி, இறைச்சி உற்பத்தியையும் நம்ம அதிகரிக்க முடியும். இதில் இது இந்த இதோட இன்னொரு பயன் வந்து என்னென்னா, இது இயற்கையான ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி செயல்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதே மாதிரி டிவாமிங், புழு கட்டுப்பாடு, செரிமான மேம்பாடு இவற்றையெல்லாம் கொடுக்குது. நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப பண்டைகாலம் தொட்டு வேப்பிள்ளை என்கிற அந்த நம்ம அசாடிராக்டா இண்டிகா அப்படிம்பாங்க, இந்த வேப்பிள்ளையை வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதர்களுக்கும் பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி விலங்குகளுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த வேப்பிலை வந்து நீம்னு சொல்கிறது, அதோட பயன் பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு, புழு கட்டுப்பாடு, இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். உணவில் வந்து எப்படி கலக்கலாம் அப்படின்னா, இதை நல்லா ஒரு உலர்த்தி பொடி மாதிரி செஞ்சு 1-2% வந்து அளவுக்கு, அந்த தீவனம் கொடுக்கறதுல 1-2% அளவுக்கு கொடுக்கலாம். இதோட பயன் வந்து உடல் ஆரோக்கியம் வந்து, அதாவது அதோடய இன்டஸ்டைன் இதெல்லாம் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினால் வந்து அந்த நோயை கொடுக்கக்கூடிய கிருமிகளை கொன்று உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இரண்டாவதாக பார்த்தோம்னா துளசி. இந்த துளசிங்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதை என்ன பண்ணணும்னா, இந்த இலைகளையெல்லாம் நறுக்கி சாறு மாதிரி செஞ்சு அதை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம், அதாவது துளசி இலை சாறு. இதில் என்ன பண்ணால், ஏதாச்சும் ஒரு சுவாச நோய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவாச நோய்களை வந்து இந்த துளசி வந்து குறைக்கும். மூன்றாவதாக வந்து மஞ்சள், டர்மரிக்னு சொல்கிறது. இந்த மஞ்சள் வந்து நம்ம ரொம்ப காலத்திலேருந்தே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு கிருமி எதிர்ப்புக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்டிபயாட்டிக்னு சொல்கிற மாதிரி தான், ஒரு நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் மாதிரி. இது வந்து அலர்ஜி, இது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து அலர்ஜியை குறைக்குது, அதே மாதிரி கிருமி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இது உணவில் வந்து எவ்வளவு சேர்க்கலாம் அப்படின்னா, 1 கிலோ உணவிற்கு 0.5 1 கிராம், அதாவது 0.5 1 கிராம் அளவுக்கு உணவில் சேர்க்கலாம். நன்மைன்னு பார்த்தோம்னா வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக இருக்கும், அதோடய வளர்ச்சி வந்து நல்லா அதிகப்படியாக இருக்கும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான்காவது வந்து பூண்டு, கார்லிக். இந்த கார்லிக் வந்து உண்மையிலே இயற்கையான ஒரு ஆன்டிபயாட்டிக். இது வந்து நம்ம கோழிகளின் உடலில் போணுச்சுன்னா அந்த உடலில் இருக்கிற கெட்ட கிருமிகளை வந்து வெளியேற்றி அதாவது கொன்னுடும். ஸோ இதை வந்து எப்படி இதுன்றதுன்னா, 1 லிட்டர் தண்ணீரில் வந்து 5-10 பல், அந்த பூண்டு பல் இருக்கு பாருங்கள், அதை நசுக்கி கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 5-10 பல் நசுக்கி கொடுக்கலாம். நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான குடல் நோய்கள் இதெல்லாம் வந்து சரியாயிரும். குடல் நோய்கள் வந்து குடலில் ஏதாச்சும் ஒரு அலர்ஜி இருந்தாலோ இது இருந்தாலோ சரியாயிரும், நோய் கிருமிகள் இருந்தாலும் இது சரியாயிரும். ஐந்தாவதாக வந்து இஞ்சி, ஜிஞ்சர்னு சொல்கிறது. இந்த இஞ்சியோட பயன் வந்து பண்ணோம்னா செரிமானத்தை வந்து தூண்டும், நல்ல ஒரு டைஜஷன் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிறந்த பொருள். இதை வந்து பொடியாக செஞ்சு உணவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபீடில் வந்து உணவில் இது பண்ணிக்கலாம். உணவு மாற்றுத்திறன் FCR சொல்கிறோம்ல, அதாவது வந்து எவ்வளவு சாப்பிட்டா அந்த சாப்பாடு வந்து இறைச்சியாவோ இல்லை முட்டையாவோ மாறுது, அது மாதிரி தான் FCR உணவு மாற்றுத்திறன், இது வந்து அதிகமாக ஆகுது. ஆறாவது வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை கரி லீவ்ஸ்னு சொல்கிறது. இந்த கருவேப்பிலையில் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குது, இரும்பு சத்து, அதே போல் விட்டமின்கள். விட்டமின்கள்னால் அந்த பீட்டா கரோட்டின் எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இதை உணவில் வந்து எப்படின்னா பொடி மாதிரி கலந்து கொடுக்கலாம், எல்லாமே பவுடர் பண்ணிடணும், பொடியாக்கி உணவில் வந்து கலந்து கொடுத்தோம்னா அதோடய இது வந்து முட்டை தரம் மஞ்சள் நிறம் இருக்கும். நன்மைன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோம், இப்போ முட்டை போடுற கோழியாக இருந்தால் என்ன பண்ணும், அது வந்து ஒரு ஒரு மஞ்சள் கரு வந்து நல்ல மஞ்சளாக இருந்துச்சுன்னா மக்களோட வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும், வெள்ளையாக இருந்தால் பெரும்பாலான மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் வந்து இந்த இதில் இருக்கிறதுனால, கருவேப்பிள்ளையில் இருக்கிறதுனால இதை கொடுக்கும் பொழுது முட்டை தரம் வந்து மஞ்சள் வந்து நல்ல ஒரு திக்கான மஞ்சளாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி சோற்றுக்கற்றாழை, ஆலோவேராங்கிறது, இது வந்து குடல் ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், ஜெல்லு மாதிரி இருந்து அதை என்ன பண்ணணும், வலிச்சு எடுத்து அந்த இலையிலேருந்து வலிச்சு எடுத்து தண்ணீரில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி, இது வந்து இதோட என்ன சொல்கிறது, இறப்பு விகிதத்தை வந்து இது குறைக்குது. இப்போ கோழிகள்லேயே ஏதாச்சும் இறப்பு விகிதம் இருந்துச்சு அப்படின்னா, இறப்பு இருந்துச்சுன்னா இதை கொடுத்தோம்னா நல்ல ஒரு விளைவுகள் உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மூலிகை பொருட்களை வந்து தேவையான அளவு, தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி அளவுக்களை கொடுத்து நம்ம கோழிகளை வந்து கவனித்து வச்சோம்னா நாட்டு கோழிகள் வந்து நல்ல ஒரு தரமான முறையில் வளர்த்து அதிக பயன்பெறலாம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது.

0: தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும். சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-ல் இது இளம் காற்று. பொதுவாக 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். எது தெரியுமா? ஒன்று வந்து தன்னை அறிதல், இன்னொன்று தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த விமர்சனங்கள் அப்படின்றது வந்து சர்வ சாதாரணமாக வந்து வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. இந்த விமர்சனங்கள் அப்படின்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களை பார்த்துட்டு நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்க நம்முடைய வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளின் மீது யார் பொறாமை கொள்கிறார்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்மளை வந்து மட்டுப்படுத்துவதற்காக வரக்கூடிய இந்த விஷயம்தான் அந்த விமர்சனம் அப்படின்றது. அதனால் தன்னை அறிதல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம யார், நமக்கு என்ன விஷயம் வேணும், நமக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எனக்கு எந்த விஷயம் வந்து மகிழ்ச்சியை தரும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே சமயத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அடுத்தவர்களுக்கு அது வந்து மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாகவும் இல்லைன்னா அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் நான் பண்ணுவேன் அப்படி செய்யக்கூடாது. நமக்கு சந்தோஷத்தை தரணும், அதே சமயத்தில் அது அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாத ஒரு விஷயமாகவும் நம்ம கொண்டு இருக்கணும் அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல நம்மை அறியணும், தன்னை வந்து உணரணும். இந்த 2 விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தோம், இந்த விமர்சனங்களை வந்து செவிசாய்க்காமல் தொடர்ந்து நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம், முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கான வெற்றி அப்படின்றது வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து வந்துடும். அது இல்லாமல் நாம் எல்லாருடைய விமர்சனங்களையும் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு, ஐயோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க நம்ம மீது எய்த அந்த வார்த்தை அம்புகளில் நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய வீழ்ச்சி அப்படின்றது வந்து அதில் இருக்கும். அதனால் அடுத்தவர்களினுடைய விமர்சனங்களுக்கு நாம் அதிகமாக செவிசாய்க்காமல் தொடர்ந்து தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி தான். பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ எத்தனை பரீட்சை எழுதிட்டான், ஒரு பரீட்சை பாஸ் ஆகுறானா அப்படின்ற இந்த வார்த்தை நம்மை நோக்கி அடிக்கடி வரும் இல்லையா. அதனால் அதெல்லாம் கண்டு துவண்டு போகாமல் நமக்கு இந்த வேலைக்கு போகணும், ஸோ நான் படிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றி நமக்கு தான். இந்த விஷயத்தோடு இன்றைக்கு நம்ம நம்முடைய இளங்காற்று வீக்லி ரவுண்ட் அப்புள்ளே நம்ம வந்து போகலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, சிவாஜி திரைப்படத்தில் இருந்துட்டு வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ரகுமானி செயலா ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டுருச்சிங்க.

0: மாற்றம் மிகு தரணியில் ஏற்றம் கொண்டு என்றும் தரத்தில் மாறாத பரணியாய். இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.
1: இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

தின்மதி அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இருந்து அப்படியே மனசெல்லாம் 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்து வரக்கூடிய பாடலை நினைச்சாதான். எஸ், அதுக்கு முன்னாடி தகவல்கள் சொல்லிடலாமா? எஸ், கேட்டுக்கோங்க. இந்திய பாரம்பரிய இசை கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் 13

அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்து வரக்கூடிய பாடலில் நினைச்சாதான். எஸ், அதுக்கு முன்னாடி தகவல்கள் சொல்லிடலாமா? எஸ் கேட்டுக்கோங்க. இந்திய பாரம்பரிய இசை கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் 13வது சுர்ஜோத்ஸ்னா தேசிய இசை விருதுகள் வந்து புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இதில் வந்து இந்துஸ்தானி பாடல்களான சுமித்ரா குஹா மற்றும் பண்டிட் லக்ஷ்மண் கிருஷ்ணா ராவ் ஆகியோருடைய வாழ்நாள் பங்களிப்பு வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏஐ எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்களா, போதைப் பொருள் விசாரணைக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட நாரிட் ஏ அப்படின்ற ஒரு கருவியை குஜராத் காவல்துறை வந்து உருவாக்கியிருக்கு தான். அந்த கருவியோட பெயர் மறுபடியும் சொல்கிற, நோட் பண்ணிக்கிங்க, நாரிட் ஏ அப்படின்றது தான் இந்த கருவியோட பெயர். பழங்குடியின பல்லுயிர் மற்றும் பாரம்பரிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக ஆந்திர பிரதேசத்தினுடைய அரக்கு பள்ளத்தாக்கில் 17வது பழங்கால விதை திருவிழா வந்து நடைபெற்றதா? ஆல்ரைட், இந்த தகவல்களோட உங்களுக்காக அடுத்த பாடல் நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய அந்த கியூட்டான பாடல் கீர்த்தி ரசிங்க.

போதும் போதும் கனவுல இருந்தது எந்திரிங்க அப்படின்னு யாராவது எழுப்பி விட்டால் தான் முடியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாடல். அதாவது எம்முடைய பாட்டில் என்ன குற்றம் கண்டீர், சொற்குற்றமா பொருள் குற்றமா அப்படின்ற மாதிரி என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரில. அந்த மியூசிக்கா இல்லைனா அந்த குரலா இல்லைன்னா அந்த வரிகளா என்ன மாயம் செய்யுது அப்படின்னே தெரில. அவ்வளோ க்யூட்டான பாடல் கேட்டோம் இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 8:20 இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் உங்களுக்காக என்ன தெரியுமா? நிலையான மீன்பிடித்தலை மேம்படுத்துறதுக்காகவும் கடல் வளங்களை பாதுகாக்கவும் ஆண்டுதோறும் மே 2 அன்னைக்கு உலக சூறை மீன் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறதா. தீயணைப்பு வீரர்களினுடைய சேவை மற்றும் அவர்களினுடைய தியாகத்தை கௌரவிக்கக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் மே 4 அன்று சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறதா. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, அது வந்து சக்சம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இது வந்து நிர்வாகம், பின்னடைவை எதிர்கொள்ளக்கூடிய திறன் மற்றும் தொழில்துறை தரங்களை மேம்படுத்துவதற்காக ஒரு நாடு தழுவிய திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பசங்க திரைப்படத்தில் இருந்து தாமரை வரிகளுக்கு ஜேம்ஸ் வசந்தனி செயலை நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அந்த பாடல் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுருசிங்க

மொழியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரமேட்டு மாடி 30 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ஒரு க்யூட்டான பாடல் சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. விவேகா அவர்களுக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ஸ்வேதா மோகன் பாடிய அந்த பாடல் கேட்டிருச்சிங்க.

0: நேர்மெட்டு மணி 35 நிமிடம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. சென்னையைச் சேர்ந்த பிரபல கல்வியாளரும் சமூக சேவகியுமான மீனா முத்தையா அவங்களுடைய 91வது வயதில் வந்து காலமாயிருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய பூம்புகார் நிறுவனத்திடம் இருந்து வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருதை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்களாம். யுனெஸ்கோ 12 புதிய உலகளாவிய புவிசார் பூங்காக்களை வந்து அறிவிச்சிருக்கிருக்கு. இந்த உலகளாவிய புவிசார் பூங்காக்களினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 51 நாடுகளில் இருக்கக்கூடிய 241 இடங்களாக இது வந்து அதிகரிச்சிருக்கு தான். புதிய இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சீனா, ஃப்ரான்ஸு, கிரீஸ், அயர்லாந்து, ஜப்பான், மலேசியா, போர்ச்சுக்கல், ரஷ்யா, துனிசியா மற்றும் உருகுவே இந்த நாடுகளில் இருக்குது தான். இந்த அந்தஸ்து வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படுமா. அதை தொடர வேண்டும் அப்படின்னா மறுமதிப்பீடு வந்து செஞ்சு தான் அதுக்கப்புறமா தான் அதை வந்து தருவாங்களாம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தம் திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுருசிங்க.

8:42 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இளம் காற்று. வீக்லி ரவுண்டப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய சிக்கிம் வந்து 1975 ஆண்டு மே 16 அன்னைக்கு இந்தியாவோட இருந்தது. அதனுடைய 50வது ஆண்டு நிறைவை வந்து இப்போ கொண்டாடுதான். இந்தியாவினுடைய முதல் பசுமை மெத்தனால் உற்பத்தி ஆலை வந்து குஜராத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. பசுமை மெத்தனால் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடல் வழி கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய குறைந்த கார்பன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய உமிழ்வு வந்து அதிகமாக வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசுமை ஆஸ்கர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 2026 ஆண்டிற்கான மதிப்பு மிக்க விட்லி விருதுகளை 2 இந்திய பெண் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்களாம். அழிந்து வரக்கூடிய இந்திய ஹிம்மர் பறவையை பாதுகாப்பதற்கான மற்றும் அவரது சமூகம் சார்ந்த பாதுகாப்பு பணிகளுக்காக பர்வின் ஷேக் அப்படின்றவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரிய வகை இமயமலை சால்மன்றரை பாதுகாத்து அதனுடைய வாழ்விடத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்காக பார்க்கா சுப்பா அவங்க வந்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என்ன படத்துல இருந்து அதானே கேட்குறீங்க? நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து. வைரமுத்தின் வரிகளுக்கு தேவாவின் இசையில ஆஷா போஸ்லே மற்றும் ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுருச்சிங்க.

சில விஷயங்களெல்லாம் அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஹம்மிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஹம்மிங் தான் இந்த பாடல் நம்ம கேட்ட ஹம்மிங் இல்லையா. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, 8:49 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz இளம் காற்று. வீக்லி ரவுண்ட் அப்பில் அடுத்த தகவல் என்ன தெரியுமா? தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையே அமைந்துள்ள வங்காள விரிகுடாவையும் மன்னார் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய பாக் நீர் சந்தி இருக்கு இல்லையா, அது நீந்தி கடந்த மிக இளம் வயதினர் அப்படின்ற பெருமையை இசாங் சிங் அப்படின்றவர் வந்து பெற்றுள்ளார். இவருக்கு வயது என்ன தெரியுமா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 7 வயசு தான் ஆகுது. இந்த 7 வயசில் அந்த பாக் நீர் சந்தியை வந்து நீந்தி கடந்திருக்கிறாராம் இவர். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் இவங்க வந்து 3 ஆண்டு காலத்துக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த தகவல், பிவி சிந்து இருக்காங்க இல்லையா, அவங்க தடகள ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதோட பேட்மிண்டன் உலக சம்மேளன சபையில் வாக்களிக்கக்கூடிய உரிமையையும் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்களா. ஆல்ரைட், இந்த தகவல்களோடு அடுத்ததாக உங்களுக்காக பாடல். வரலாறு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. வைரமுத்தின் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் SB பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் மற்றும் ரீனா பரத்வாஜ் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

காற்றில் ஒரு வார்த்தை மிதந்து வந்தால் எடுத்து கவிதை செஞ்சுக்கலாம். ஆனால் காற்றில் மிதந்து வருவதெல்லாம் கவிதையாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. இளம் காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைவாக என்ன, எப்போவும் சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, யாருடைய விமர்சனங்கள் பற்றியும் கவலைப்படாதீங்க, நமக்கு என்ன தேவை அப்படின்றதில் தெளிவாக இருங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசவும் தேவையில்லை. அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய இலக்கு என்ன அப்படின்றத முதல்ல நிர்ணயிச்சுட்டு தொடர்ந்து நாம் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா தோல்வியே வந்தாலும் நம்ம வந்து தோண்டு போகக்கூடாது. அப்படி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்காக நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: our website, newsonair.gov.in and newsonair app. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கவிருப்பது திரையிசை.

0: இயற்கை பேரிடரிலும் உங்களின் இணைப்பிரியா நண்பன். இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.
1: அம்பிகாபதி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் படமா பாசமா திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது.

நேரம் 9:25 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரை இசை நிகழ்ச்சியோடு நேர்களே, திரை இசையில் நிறைவாக காதலிக்க நேரமலை திரைப்படத்திற்காக யேசுதாஸ், பி. சுசீலா மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருக்கீங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரையிசை. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 9:30. கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். ஒரு கதை சொல்லட்டுமாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்முடைய கவனம் முழுக்க என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்போம் இல்லையா. அப்படி ஒரு நிகழ்வை இல்லை அப்படின்னா ஒரு கதையை புலவர்கள் கவிபட பாடினா எப்படி இருக்கும், அழகுக்கு அழகு சேர்த்தால் போர் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை காலமேக புலவர் எடுத்து கவிதையாக பாடி அழகுபட நமக்கு கொடுத்த பல்சுவை பாடல்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: மலரையும் மனத்தையும் எவ்வாறு பிரிக்க முடியாதோ அது போலவே கண்ணனையும் வெண்ணையையும் பிரிக்க முடியாது இல்லையா. வெண்ணை திருடியதற்காக யசோதா கண்ணனை தயிர்கடையும் மத்தால் அடிக்கிறார். இந்த காட்சியை காலமேக புலவர் எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்களேன். வண்ணம் கரியன் என்றும் வாய் வேத நாரின் என்றும் கண்ணன் இவன் என்றும் கருதாமல் மண்ணை அடிப்பது மத்தாலே அளந்தானே ஆய்ச்சி அடிப்பது மத்தாலே அள அப்படின்னு. நிறத்தால் கார்வண்ணனாகிய திருமால் இவன் இவனது திருவாயில எல்லா வேதங்களும் பரிமளிக்கின்றன. இவன் எல்லோருக்கும் கண் போன்றவன். மேலும் இவன் தனது திருவடிகளால் உலகத்தை அளந்த பெருமாள். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் யசோதா பிராட்டி கண்ணன் அழும்படி அவனை தயிர் கடைகின்ற மத்தால தட்டுகிறாளே என்ன இவளது அறியாமை அப்படின்னு காலமேக புலவர் பாடுறாரு. கண்ணனினுடைய சிறப்புகளை இவள் அறிந்திருக்கவில்லை அப்படின்றத விடவும் இத்தனை பெருமைகளை கொண்ட கண்ணன் தனது அவதார ரகசியத்தை மறைத்து மத்தடி வாங்கி கொள்வதும் வலித்தது போல அழுவதும் எத்தனை நெகிழ்ச்சியூட்டும் சம்பவம் அப்படின்னும் மேலும் இந்த பாடல்ல அடிப்பது மத்தாலே அப்படின்னு ரெண்டு முறை வந்து அது வெவ்வேறு பொருள் தருமாறு காலமேக புலவர் எழுதி ரொம்பவே அழகுபட நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

திருமால் திருமகள் இவர்களினுடைய புதல்வன் தான் மன்மதன். அவனை சிவபெருமான் அழிச்சிருக்காரு. மகன் இறந்த செய்தி கேட்டு திருமகள் நடந்து கொண்ட விதத்தை காலமேக புலவர் இவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். சுத்த பார்க்கடலின் நடுவினில் தூளி தோன்றிய அதிசயமது கேள், மத்தக கரியுரைத்தவன் மீது மதன் பொரு தளிந்திடும் மாற்றம், வித்தக கமலை செவியுறக் கேட்டால் விழுந்து நொந்தாயார் தழுதேங்கி கைத்தல மலரான் மார்புற புடைத்தால் எழுந்தது கலவையின் செந்தூள் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தூய்மையான திருப்பார்க்கடலின் நடுப்பகுதியில இருந்து ஒரு முறை செந்தூள் எழும்பியது. அந்த அதிசயத்திற்கான காரணத்தை கூறுகிறேன், நீ கேட்பாயாக அப்படின்னு ஆரம்பிச்சு, மதம் கொண்ட யானையை உரித்த மகா வலிமை பொருந்தியவர் சிவபெருமான். தேவர்களினுடைய தூண்டுதலால அவரோட போரிட்டான் மன்மதன். சிவபெருமானினுடைய நெற்றிக்கண் திறக்க மன்மதன் எரிந்து அழிந்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கமலத்தில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி, அவள் மிகுந்த அறிவுடையவள் தான், ஆனாலும் கூட செய்தி கேள்விப்பட்டு தரையில் விழுந்தாள், மனம் நொந்தாள், சோர்ந்து அழுதாள். மலர் போன்ற தன்னுடைய கைகளால் தன் மார்பில் ஓங்கி அரைந்து கொண்டாள். அப்பொழுது அவளது திருமார்பில் பூசப்பட்டிருந்த சந்தன கலவையின் செந்தூளானது மேலெழுந்து பறந்தது அப்படின்னு காலமேக புலவர் பாடுறார். லக்ஷ்மி மிகுந்த அறிவு உடையவள் தான், ஆனாலும் கூட புத்திர சோகம் கொடியது, ஆதலால் அவள் இவ்வாறு நடந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: Good night.
1: Good night.
2: இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். நிஜமாவே காலமேக புலவர் மிகவும் குறும்பு நிறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். கம்பர் ஒரு பாடல்ல ஆதியோ நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினம் பரப்புவோர் அப்படின்னு பாடினார். இந்த பாடல்ல சந்த நிர்பந்தத்தால நாராயணர் அப்படின்றத நாராயணர் அப்படின்னு அவர் பாடிட்டாரு. இதை காலமேக புலவர் படிச்சுட்டு நாராயணனை நாராயணன் என்றே கம்பன் ஓராமற் சொன்ன உறுதியால் நேராக வாரென்றால் வர்றென்பேன், வாளென்றால் வல்லென்பேன், நாரென்றால் நர்ரென்பேன் யான் அப்படின்னு பாடினாராம். அதாவது கம்பர் வந்து கொஞ்சமும் யோசிக்காம சிறிதும் ஆராய்ந்து பார்க்காமல் நாராயணனை நாராயணன் அப்படின்னு சுருக்கிட்டார். நெஞ்சினுடைய உறுதியினாலே அவ்வாறு அவர் செய்து விட்டார். நம்ம யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு. நான் தாழ்ந்தவன் அல்ல, அதே மாதிரி வட உறுதியுடன் நானும் நேராக சொற்களை சுருக்குவேன். வார் வாள் நார் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் வர் வல் நர் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு காலமிக புலவர். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

காலமிகு புலவரினுடைய அத்தை மகள் ஒரு முறை அவருக்காக சமைத்த கறிகளில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துருச்சு. உடனே அவர் அதை கறிக்காய் பொறித்தால், கன்னிக்காயை தீத்தால், பரிகாயை பச்சடியாய் பண்ணால், உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய் துவட்டலாக்கினால், அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு பாடினாராம். அதாவது அத்தை மகள் சமையல் செய்தால், அதற்காக கறிக்காயை பொறித்தால், கன்னிக்காயை வறுத்தால், பரிக்காயை பச்சடியாய் செய்தால், எனக்கு பிடித்தமான அப்புக்காயை நெய் துவட்டல் ஆக்கினால், ஆனாலும் கூட துர்திஷ்டவசமாக எல்லாவற்றிலும் உப்பு மிகுதியாகிவிட்டது, இனி என்ன செய்வது, சீச்சி உமிழ்ந்து விடு அப்படின்னு பாடுறாரு. இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, கறிக்காய், கன்னிக்காய், பரிக்காய்

காய், அப்பைக்காய், இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு. அதாவது கறிக்காய் அப்படின்னா கறி அப்படின்றது யானை, இதனுடைய இன்னொரு சொல் அத்தி. ஆகவே அத்தை மகள் பொறித்தது அத்திக்காயை. கன்னிக்காய், இதுல கன்னி அப்படின்றது தெய்வ மகள், இதனுடைய இன்னொரு சொல் வந்து அரம்பை. அரம்பை அப்படின்னா வாழை அப்படின்னு பொருள். ஆக வறுத்தது வாழைக்காயை. பரிக்காய், அதுல பரி அப்படின்னா குதிரை, இதனுடைய பரிகாயம் மா. ஆகவே பச்சடி செய்தது மாங்காயை. அப்பைக்காய் அப்படின்னா பை அப்படின்றது படம் அப்படின்றது நம்முடைய நினைவுக்கு வர்றது பாம்பு தான் இல்லையா. கத்திரி பாம்பு ஒரு வகை. ஆகவே நெய்விட்டு துவட்டல் செய்தது கத்திரிக்காயை. அத்தை மகளாக்கிய சாப்பாட்டில் உப்பு கூடியதால சாப்பாட்டினுடைய சுவை குறைந்திருக்கலாம், ஆனால் இந்த பாட்டினுடைய சுவை பன்மடங்கு கூடிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலவொளியின் கீற்றில் நினைவலைகளின் நர்த்தனம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் தாளாட்டும் தென்றல்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:29. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர் ஆர் ஓ ஆர் ஆர் ஓ திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேரம் 10:38 இணைந்திருக்கின்றோம் தாலாட்டும் சென்ற நிகழ்ச்சியோடு.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுல நடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம்.

0: போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: குணா திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக. நேரம் 10:43.
1: இப்போ பாருங்க.

மனோ மற்றும் சித்ரா பாடிய பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நேரம் 10:48. இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

நிறம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். நேர்களை இனி நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம்.

நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியம் நேரமும் 6:10 வணக்க பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி, 8:02 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையருவி. காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்க நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் என்ன. 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் அப்னா கர் திட்டம் பற்றிய தகவல்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட வாழ்க்கை முறை மாற்றம் என்ன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:10 நலம் தானாவில் மண் பாத்திரங்களும் மங்காத பயன்களும். 1:55 கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் முஜிலி தீவு பற்றிய தகவல்கள். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 நம்மை சுற்றி, 7:30 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 8:20 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முல்லை திணையில் முப்பொருள் அமைவு. 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: கொண்டிருப்பது சென்னை வானொலிக்கு 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் பழைய சுகமான திரைப்பட பாடல்கள். கேட்டு ரசிப்போம்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை. இதய

கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா அழகே வாடா அருகே வாடா.

0: திரைகாணும் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள். ஆசை முகம், எங்க விட்டு பிள்ளை, ஆயிரத்தில் ஒருவன், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், இரவும் பகலும், பூவா தலையா, கலங்கரை விளக்கம், வீர அபிமன்யு, நீ, பஞ்சவர்ண கிளி, வல்லவனுக்கு வல்லவன், யார் நீ.
1: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
2: பேசுகின்றேன்.
1: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்தில் இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி, ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை விக்ரம், புன்னகை மன்னன், செப்பிக்குள் முத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நினைவில் நின்றவை. இதில் இதயத்தில் நீ, நெஞ்சம் மறப்பதில்லை, கொஞ்சம் குமரி, தாயின் மடியில் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக. முதலில் இதயத்தில் நீ படத்திலிருந்து பாடல்கள்.

0: போற்றி, விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி.
1: விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, அம்மா, அம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் சந்திப்பு, அரங்கேற்றம், ராஜபாட் ரங்கதுரை, ஸ்கூல் மாஸ்டர் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் சந்திப்பு படத்திலிருந்து பாடல்கள்.

சந்திப்பு படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் வாணி ஜெயராம், டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா, பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல்கள் சில.

ஒலித்த அரங்கேற்றம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ். பி. பாலசுப்பிரமணியம், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சமறப்பதிலை நிகழ்ச்சியில் அடுத்து ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து பாடல்கள்.

உத்தம தேச பக்தர்கள் நித்தம் தம் சித்தம் மகிழ்ந்து நத்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டிய அந்த பூங்கொடியே வணக்கம். அல்லி ராணியே வணக்கம்.

0: தங்கையே, சௌக்கியம் தானே?
1: வேண்டுவார் சுயதீர்க்கும் உலகாண்ட பெருமானே, வருக வருக. தோரகை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாது? அண்ணியா ருக்மிணி தேவி சௌக்கியம் தானே?
0: எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்கு நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ?

0: கேட்கிறீர்கள். மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா?
1: வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட.
2: இது உனக்கு தகுதியா? அல்லி நிலை அறியாயோ மடமதியா? அர்ஜுனா இது உனக்கு

0: நந்தா, உன்னை நம்பி 40 வேலி நிலத்தை விட்டு வச்சிருக்க, இந்த நிலமையில தில்ல உனக்கு ஒரு கேடா? இந்தாப்பா எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. வேலையப்பா,
1: அண்டே அண்டே போடா, வேலையப்பா அண்டே.

ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், கே வீரமணி, டி கே கலா ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக ஸ்கூல் மாஸ்டர் படத்திலிருந்து பாடல்கள்.

0: பிள்ளைங்க எல்லாம் அவங்க அவங்க வகுப்புக்கு போகலாம்.
1: கேட்டு பாடலை பாடியவர்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் அஞ்சலி. அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருப்பது புலரும் பொழுது. திருநீலகண்டர் படத்திற்காக MK தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா.